சாவித்திரி படத்திற்காக எம் எஸ் சுப்புலக்ஷ்மி ராதா விஸ்வநாதன் பாடியுள்ள பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபப வருடம் ஆடி மாதம் 10 நாள், ஜூலை 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: அறிவு பெருக பெருக அடக்கம் பெருக வேண்டும். அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமையை அடக்கம் தரும். குறள் எண் 123, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறில்.
0: அறிவு பெருக பெருக அடக்கம் பெருக வேண்டும். அவ்வளவுக்கு அவ்வளவு பெருமையை அடக்கம் தரும். குறள் எண் 123, அதிகாரம் அடக்கமுடைமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் July 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இல்.

இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதை உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் வருவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினத்தில் சதுப்பு நில காடுகள் தினம் குறித்து அறியலாம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிலவரம் அறியலாம். 8:45 திரையிசை. 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் பேச வேண்டிய தலைப்பு அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது. 10:00 சுற்றுச்சூழல் நீதி நிகழ்ச்சி எபிசோட் 2 இன்று கேட்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 10:55 136 மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள் தொடர்ந்து திரையிசை. 12:10 சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு சுப நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ரகளைகள். பிற்பகல் 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் முதியவர்களின் தனிமை போக்குவது எப்படி. 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கார்கில் வெற்றி தினம் குறித்து அறியலாம். 4:02 பொதிகை தும்பி கேம் ஷோ. 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகளுடன் திரையிசை. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை பாடல்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். 8:30க்கு இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9 மணிக்கு ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். 9:15க்கு இடைவிடாத இசைமலை. 9:30க்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பழந்தமிழரின் பயிர் பாதுகாப்பு கருவிகள். 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தொலைபேசி வழி விரும்பி கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று நமது பண்பலையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளும் அதற்கு

0: நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உலகில் மக்கள் விரும்பி தேடுவது இன்பம், ஆனால் அவர்கள் விரும்பாமலே வருவது துன்பம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை. இன்பத்தை விரும்பும் மனிதன் அதற்கு துணையாக பொருளீட்ட முற்படுவது உலகியல். இதில் ஏற்படும் இன்னல்களை குறுக்கீடுகளை எதிர்கொண்டு சமாளித்து தன் கடமைகளை ஆற்றி வெற்றி பெறுவான். அதனால் வரும் இன்பத்தையும் அடைவான். மனிதன் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே இன்ப நாட்டத்தை உடையவை என்றும் சொல்லலாம். தேனை கொட்டும் என்று தெரிந்தும் தேன்கூட்டை கலைத்து அதை கொட்டுவதை பொறுத்து கொண்டு தேனெடுத்து சுவைத்து மகிழ்தலை சொல்லலாம். தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லொணா துன்பங்களையும் தாங்கினாலும் குழந்தை பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன் மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக்கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எந்நிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும் துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்ம இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கணியார்.

0: இன்னாதவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மா இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ஸ்வர ராகங்கள், இனிமை சேர்க்கும் இந்நேரம் வணக்கப்பூக்கள், பக்தி பாடல்கள். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நாமும் பயணிக்க வேண்டாம், நமக்கான பாதையை நாமே உருவாக்குவோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி ஷோபனா அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். ரசிப்பதற்கான ஒரு மனம் இருந்தால், ரசிப்பதற்கான ஒரு மனம் இருந்தால் போதும், கண்கள் காணும் அனைத்தும் பேரழகாய் தெரியும். நிகழ்ச்சியில் இனி டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:26. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கும். நிகழ்ச்சியில் இனி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: எதிர்காலத்தை நிர்ணயிப்பது தேடலின் நோக்கமே. உங்கள் தேடல் எது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும்.

நேரம் 6:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவாக நாகூர் இ.எம். ஹனிஃபா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒலித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கு பூக்கள் பக்தி பாடல்கள். நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. வல்லாரை சாகுபடி குறித்து நமது தொடரில் கடந்த நிகழ்ச்சிகளில் ஊட்டச்சத்து மேலாண்மை, நீர்ப்பாசனம், கலை மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து அறிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வல்லாரையில் அவ்வப்போது தோன்றக்கூடிய பூச்சிகள், நோய்கள், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை குறித்து அறிந்து கொள்வோம். இந்த வல்லாரை குறைந்த பாதுகாப்பு தேவைப்படும் ஒரு பயிராகும். அன்பார்ந்த விவசாயிகளே, வல்லாரை பொதுவாக அதிக பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் பயிர் அல்ல. சரியான வடிகால் வசதி, சுத்தமான வயல் மற்றும் முறையான பராமரிப்பு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் இந்த பூச்சி நோய் தாக்குதல் பிரச்சனைகள்லாம் குறைச்சிடலாம். இருந்த போதிலும் சில நேரங்களில் சில பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்ற வாய்ப்புள்ளது. அந்த பூச்சிகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இலை தின்னும் புழுக்கள். சில நேரங்களில் இலைகளை தின்று சேதப்படுத்தும் இந்த புழுக்கள் வந்து தோன்றலாம். இதனுடைய அறிகுறி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலைகளில் துளைகள் காணப்படும், பெரும்பாலும் இளம் இலைகள் வந்து சேதமடையும். இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்றால், பாதிக்கப்பட்ட இலைகளை அகற்றிடணும், வயலை சுத்தமாக வச்சிருக்கணும், வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்தால் வந்து இந்த இலை தின்னும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். அதற்கு அடுத்தாக்கில் நாம் கவனிக்க வேண்டியது சாறு உறிஞ்சும் பூச்சிகள். சில பகுதிகளில் இலைப்பேன் அல்லது மாவு பூச்சி போன்றவையும் காணப்படலாம். இதனுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து அப்படியே சுருங்கி இருக்கும், செடியோட வளர்ச்சி குறைஞ்சிருக்கும். இதை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று கேட்டால், வேப்பெண்ணெய் வந்து ஒரு 3 மில்லி 1 லிட்டர் தண்ணி கலந்து தெளிச்சோம்னா சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் வருவது வந்து தவிர்க்கப்படும். அதே போல் நோய்கள் என்று பார்த்தால், முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நோய்கள் வந்து வேரழுகள். இந்த வேரழுகள் வல்லாரையில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். காரணம், வயல்ல தண்ணி நிறைய தேங்கி இருக்கும், அப்புறம் மோசமான வடிகால் வசதி இருந்துச்சுன்னா இந்த வேரழுகள் நோய் கண்டிப்பா வரும். இந்த வேரழுகள் நோய் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலைகள்லாம் மஞ்சள் நிறமா இருக்கும், செடி வாடி இருக்கும், இதெல்லாமே வந்து இந்த வேரழுகளுக்கு ஒரு முக்கியமான அறிகுறிகள் ஆகும். இதை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணலாம், மேலாண்மை செய்யலாம் என்று கேட்டால், நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது முக்கியமான ஒரு மேலாண்மை முறையாகும். அதே மாதிரி நல்ல வடிகால் வசதி அமைச்சிருக்கணும். தொழுவுரத்திலே வந்து இந்த ட்ரைகோடர்மா

எல்லாம் கலந்து போட்டோம்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து குறையும். அதே மாதிரி சில நேரங்களில் மழைக்காலத்தில் குறிப்பாக அக்டோபர்லேருந்து ஜனவரி வறைக்கும் இலைப்புலி நோய் அங்கங்கே காணப்படும். அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் வந்து இருக்கும், இலையோட தரம் வந்து குறையும். இதனுடைய மேலாண்மை முறை, பாதிக்கப்பட்ட இலைகளை வந்து முதல்ல அகற்றிடணும், நெருக்கமான செடிகளை வந்து குறைச்சி விடணும், வயலில் வந்து நல்ல காற்றோட்டத்தை அதிகரிக்கணும். குறிப்பாக வல்லாரை சாகுபடி செய்யக்கூடிய வயலில் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மிகவும் அவசியமாகும். ஏனெனில் இது மருத்துவ மூலியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே நாம் வந்து இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் முக்கியமாக கவனத்தில் செயல்படுத்தக்கூடியவை, முதலில் ஆரோக்கியமான நடவு பொருள்களை பயன்படுத்த வேண்டும், உயிரியல் நேர்த்தி செய்ய வேண்டும், வயலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், களை கட்டுப்பாடு அவசியம், நீர் மேலாண்மை அவசியம், வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேப்பம் சார்ந்த தயாரிப்புகளை, வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு போன்ற பயன்படுத்தும் போது வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்து பாதுகாக்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் அறுவடை என்று பார்த்தால் வல்லாரையில் வந்து 75 முதல் 90

0: அவசியம், நீர் மேலாண்மை அவசியம். வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேப்பம் சார்ந்த தயாரிப்புகளை, வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை சாறு போன்ற பயன்படுத்தும் போது வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்து பாதுகாக்கலாம். அதற்கு அடுத்தாற்போல் அறுவடை என்று பார்த்தால் வல்லாரையில் வந்து 75 முதல் 90 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். அதன் பிறகு 45 முதல் 60 நாட்களில் இடைவெளி தொடர்ந்து அறுவடை செய்யலாம். அறுவடை முறை என்று பார்த்தால் செடிகளை முழுமையாக பிடுங்காமல் மேல் பகுதியில் உள்ள ஆரோக்கியமான இலைகள் மற்றும் கொடிகளை மட்டும் வெட்டி எடுக்க வேண்டும். இதனால் மீண்டும் புதிய தளிர்கள் உருவாகி அடுத்த அறுவடைக்கு தயாராகும். அதே போல் அறுவடை செய்தவுடன் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையும் மிக முக்கியமானதாகும். அறுவடை செய்யப்பட்ட இலைகளை வந்து நல்ல தண்ணீர்ல கழுவணும், மஞ்சள் மற்றும் சேதமடைந்த இலைகள்லாம் நீக்கிடணும், நிழல்ல வந்து அறுவடை செய்த இலைகளை உலர்த்த வேண்டும். நேரடி வெயிலில் உலர்த்தினாலும் மருத்துவ குணங்கள் மற்றும் பச்சை நிறம் பாதிக்கப்படலாம். இந்த உலர்த்தப்பட்ட வல்லாரை வந்து மூலிகை தூள், மூலிகை தேநீர், மருத்துவ தயாரிப்புகள், ஊட்டச்சத்து கலவைகள் தயாரிக்க எல்லாம் பயன்படுகிறது. நேர்களே, வல்லார மதிப்பு கூட்டல், சந்தை வாய்ப்புகள், ஏற்றுமதி, பொருளாதாரம், வெற்றிக்கான முக்கியமான ஆலோசனைகள், விவசாயிகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்ததின் தொகுப்பு என்னவென்று கேட்டால், வல்லாரையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவு, நீர் தேங்குதல் வேறு அழுகளுக்கு முக்கியமான காரணமாகும், வேப்ப எண்ணெய் மற்றும் உயிரியல் முறைகளை பாதுகாப்புக்கு உதவும், 4வது பாயிண்டா வல்லாரையை 75 முதல் 90 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம், தொடர்ந்து பல முறை வந்து இந்த வல்லாரையை நாம் அறுவடை செய்யலாம், முதலில் நிழலில் உலர்த்தினால் தரம் பாதுகாக்கப்படும், பயிர் பாதுகாப்பில் தடுப்பே சிறந்த வழி, நல்ல வடிகால் வசதி, சுத்தமான வயல் மற்றும் உயிரியல் மேலாண்மை முறையில் பின்பற்றினால் வல்லாரையில் தரமான மகசூலை பெற முடியும்.
1: இதுவரை வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 67 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 71 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 25 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 40% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 6:55.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி உயிர் சூழலில் ஒவ்வொரு உயிரும் அதனதன் பணிகளை செவ்வனே செய்கிறது. இயற்கை சூழலை பாதுகாப்பதே நமது கடமை. இயற்கை

0: வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
1: வணக்கம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் பறவைகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. பறவைகள் பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை எச்சங்கள் மூலமாக பல இடங்களில் பரப்புது. இதனால் தாவர வளர்ச்சிக்கு பறவைகள் ரொம்ப உதவியாக இருக்கு. வெட்ட வெளியில் புது தாவரங்களும் வளருது, இதனால் காடுகளும் பெருகுது, புதுசாக காடுகள் கூட உருவாகுது. இறந்த உயிரினங்களோட உடல்களை பறவைகள் சாப்பிடுவதால் அந்த இறந்த உயிரினங்கள் மூலமாக நோய்கள் பரவுறது தடுக்கப்படுது, சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பறவைகளோட எச்சத்தில் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பேட் போன்ற தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் ரொம்பவே இருக்கு. இதுவே இயற்கை உரமாயிருந்து தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப துணையாயிருக்கு. பறவைகள் ஒரு பூவில் இருந்து மற்றொரு பூவுக்கு பறந்து போகும்போது அயல் மகரந்த சேர்க்கை உண்டாகுது. அதனால் தாவரங்கள் மற்றும் மரங்களோட இனப்பெருக்கத்துக்கு பறவைகள் ரொம்ப உதவியாக இருக்கு. பறவைகள் விவசாய நிலங்கள் மற்றும் மரங்களில் உள்ள தீங்கு தரக்கூடிய பூச்சிகள், புழுக்கள் போன்ற உயிரினங்களை உணவாக சாப்பிடும். இதனால் இரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கையான முறையில் பயிர்கள் பாதுகாக்கப்படுது. பலவிதமான பறவைகளும் பல விதங்களில் சுற்றுச்சூழலுக்கு உதவியாக இருக்கு. சில வகையான பறவைகள் ரொம்ப சுலபமாக வயல்வெளிகளில் விளைச்சலுக்கு தீங்கு தர்ற உயிர்களை பிடிக்கும் ஆற்றல் உடையது. இந்த மாதிரி பறவைகள் ரொம்ப வலிமையான உடல் அமைப்பும் பார்வை திறனும் உடையது. இதனால் விவசாயிகளும் அதிகமாக பயன்பெறுறாங்க. இவ்வாறாக பல விதங்களில் சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடிய பறவைகளை பாதுகாப்பது நமது தலையாய கடமை. பறவைகளுக்கு நிலம், நீர், பூமி, வானம்னு எல்லாமே சொந்தம். நீர்நிலைகளையும் பறவைகளோட வாழ்விடங்களையும் நாம் பாதுகாக்கணும். மனிதர்களோடு சுயநலத்திற்காகவும் வணிகத்திற்காகவும் பறவைகளோட வாழ்விடங்கள் ஆக்கிரமிப்பது முற்றிலும் தவிர்க்கப்படணும். பறவைகளோட புகலிடமான நீர்நிலைகளையும் வாழ்விடங்களையும் நாம் பாதுகாக்கணும். இதன் மூலமாக சுற்றுச்சூழலும் விவசாய விளை நிலங்களும் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.
0: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை கேட்கலாம், வணக்கம் பரணி. சண்டே ஜாலி டே, இனி ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுற டே. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக திருப்தியாக உங்களுக்கு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஐ ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று விவசாய பெருமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு தகவலை சொல்ல இருக்கிறேன். பல மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்துதான் தேன் ஏற்றுமதியாகிறது. சில பெரிய நிறுவனங்கள் தென் மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, சென்னை, மதுரை போன்ற பகுதிகளிலே மத்திய அரசினுடைய KVIC காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் மூலம் பயிற்சி பெற்றவர்கள் இன்று தொடங்கி சின்னஞ்சிறு பாட்டிலே தொடங்கி 1 லிட்டர் 2 லிட்டர் பாட்டில் கூட தரமான ISI மார்க்குள்ள தேனை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். தேனை நாம் தயாரிக்க முடியாது. விவசாய பெருமக்கள் நிறைய விவசாயம் செய்கிறார்கள், மரங்கள் நடுகிறார்கள், தோப்புகள் வைக்கிறார்கள். இங்கெல்லாம் அந்த மகரந்த சேர்க்கைக்கு தேனி இருந்தால்தான் முடியும். எனவே தான் மத்திய அரசனுடைய காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனும் தமிழ்நாடுடைய காதி கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த குடிசை தொழில்களுக்கு உதவக்கூடிய நிறுவனங்களும் பயிற்சியும் கொடுத்து குறைந்த கட்டணத்திலே மானிய விலையிலே இந்த தேனீக்களை வளர்க்கக்கூடிய பெட்டிகளை கொடுக்கிறார்கள். பல இடங்களிலே பெரிய நிறுவனங்கள், NGOக்கள் கிராமப்புற மக்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ஒரு அந்த பெட்டியை இலவசமாக மானிய விலையிலும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் நன்கு தயாரித்து அதை எப்படி தேன் அதிகமாக உருவான பிறகு அதை எப்படி எடுத்து சுத்தம் செய்து வடிகட்டி இயந்திரத்தின் மூலம் சின்னஞ்சிறு 20 ரூபாய் பாட்டில், 50 ரூபாய் பாட்டில் என்று சின்னஞ்சிறு பாட்டில்களில் தரமான பாட்டில்களை அடைத்து அனுப்புவதை பயிற்சியாக கொடுப்பதால் முதலிலே ஒரு பெட்டி 2 பெட்டி என்று போட்டு அதிலிருந்து நீங்கள் தயாரிக்கலாம். தென் மாவட்டங்களிலே ஏராளமான மரங்கள், அதுபோல் வாழைகள், தென்னை மரங்கள் என்று நிறைய மரங்கள் இருக்கிற பகுதிகளிலே யாரும் அதிகமாக வளர்க்க விரும்புவதில்லை. காரணம், அவர்களுக்கு அதை பற்றிய அனுபவம் இல்லை. இப்போதுதான் அரசாங்கம் நிறைய இதற்கு விழிப்புணர்வு உண்டாக்கியதால் தோப்புக்கள் அதோட ஒரு நம்முடைய நீம் என்று சொல்லக்கூடிய வேப்ப மரங்கள் இருக்கிற பகுதியிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுவே இது வேம்பு தேன் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அதற்கு தனி வாடையும் தனி தரமும் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. இது இயற்கையிலே நாங்கள் செய்தோம். அந்த மரங்கள் அடர்ந்த அந்த தோப்பிலே இதை நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இது வேப்பந்தேன் என்று சொல்கிறார்கள். இதுபோல் வெவ்வேறு மரங்களிலே, மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே வளர்ப்பவர்கள் அந்த பெயரையும் சேர்த்து இப்போது விற்பது வாடிக்கையாகி வருகிறது. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து தரமான தேன் செல்வதால் எந்த தேனீக்கள் வளர்ப்பவரும் கெட்டுப்போனதில்லை. அதேபோல் தேனீக்கள் வளர்ப்பவரிலிருந்து மொத்தமாக வாங்கி அதை இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தி அதை பேக் செய்து அழகாக லேபிள்கள் ஒட்டி அட்டைப்பெட்டியில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதும் வெளிநாடுகளில் அந்த மெடிக்கல் ஸ்டோர்களில் இதர கடைகளிலெல்லாம் இந்த தேன் விற்பதை பார்க்கிறோம். அதுபோல் நீங்கள் சின்ன அளவிலே ஆரம்பித்த பிறகு கூட அருகிலே மலைகள், அதாவது பல்வேறு ஊர்களிலே கல்வராயன் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை என்று நூற்றுக்கணக்கான மலைகளை அடக்கியது நம்முடைய தமிழ்நாடு. அங்கெல்லாம் மரங்கள் அடர்ந்து இருப்பதால்

0: தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை, தமிழ்நாட்டுடைய வெப்பதப்ப நிலை, மழை பெய்கின்ற தன்மை, இதையெல்லாம் கொண்டு அந்த தேனீக்களுக்கு தமிழ்நாடை பிடித்து விட்டதோ என்று தோன்றுகிறது. காரணம், இங்குதான் நன்றாக அது உற்பத்தியாகி எக்கச்சக்கமான அந்த தேனீக்களை பெற்று நீங்கள் அடுத்தடுத்து அதை எடுத்து மற்ற பெட்டிகளில் விடுகின்ற அளவுக்கு பெரிய அளவில் சிறப்பாக முன்னேறிவிட முடியும். இது இந்த தொழிலை பொறுத்தவரையில் இது மருந்து போல உணவாக கருதி அதுக்குரிய GST எண், உணவு பாதுகாப்புத்துறையுடைய எண் போன்ற அனைத்தையும் நீங்கள் பெற்று அதை லேபிளிலே போட்டு விற்பனை செய்ய வேண்டும். அந்த தரத்திலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் நன்கு விற்பனையாகும். அதேபோல் நீங்கள் நீண்ட தூரத்துக்கு அனுப்பாமல் உங்கள் பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள மாவட்டங்களில் சின்னஞ்சிறு அளவில் விளம்பரம் செய்து அந்த ஒரு பிராண்டு வைத்து, ஏதாவது ஒரு பெயரை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த பிராண்ட் தேன் என்று விளம்பரம் செய்யும்போது அதை கேட்டு வாங்குவார்கள். இது முக்கியமாக இப்போ மருத்துவமனைகள், மருத்துவ ஸ்டோர்ஸ், மெடிக்கல் ஸ்டோர்களிலே நிறைய விற்பனையாவதை நான் கேட்டு அறிந்திருக்கிறேன். நானும் நண்பர்களிடம் கேட்டு பார்த்திருக்கிறேன். நிறைய தேன் இப்போதெல்லாம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை, அது ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை மக்கள் அறிந்து விட்டார்கள் என்று அந்த மருந்து கடை உரிமையாளர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே நஷ்டம் வராத, இலகுவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, இலகுவாக நீங்கள் வளர்க்கக்கூடிய, இது கிராமப்புறங்களில் இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றது. ஆங்காங்கே மத்திய மாநில அரசுகள், வங்கிகள் நடத்தக்கூடிய ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போன்ற பலர் இதற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியை பெற்று தேனீ வளர்ப்பு, தேன் வாங்கி அதை சுத்தமாக சுத்திகரித்து பேக்கிங் செய்து அனுப்பும் தொழில் நல்ல லாபகரமான தொழில். அதை தொடங்கி முன்னேறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நேரலை நிகழ்ச்சியை வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஐ. ஞானசேகர் அவர்கள். வணக்கம். மறுநிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அரண்மனை 2, இது படத்தோட பேர். ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களின் இசையில் அந்தோணிதாசன் குழிவிருந்தோர் பாடிய பாடல் இதோ.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. ஜூலை 29 வர்ற புதன்கிழமை ஒரு முக்கியமான தினம் இருக்குது, உலக புலிகள் தினம். வனங்கள் வன உயிரினங்களை வந்து எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு பள்ளி மாணவர்களிடையே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் ஓவிய போட்டி வந்து நடத்த போகிறாங்க. 29ஆம் தேதி காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்குமே வந்து அந்த போட்டி நடைபெறும். 3ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் வந்து இந்த ஓவிய போட்டியில் கலந்துக்கலாம். வன உயிரினங்களை காப்போம், வனத்தை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டணும். அந்த ஓவியம் வரைகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மாணவர்கள் தான் எடுத்து செல்லணும். அதுக்கு முன்பதிவு பண்ணணும் இல்லையா? எண்கள் சொல்லிடுறேன், 9345723852. திரும்பவும் சொல்கிறேன், 9345723852. இந்த எண்களில் முன்பதிவு செஞ்சு பள்ளி மாணவர்கள் வரக்கூடிய 29 வர்ற புதன்கிழமை நீங்கள் வந்து ஓவிய போட்டியில் மாவட்ட அறிவியல் மையத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அமரன் 2, இது படத்தோட பேர். யுக பாரதி வரிகளில் கபிலன் ரஷிதா சுரேஷ் அவங்க பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இசையில் இதோ பாடல்.

நேரம் 7:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சியில் இனி தமிழே அமுதே வழங்குவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் வரிசையிலே தேசிய விநாயகம் அவர்களுக்கு மிகச்சிறந்த இடமுண்டு. கவிமணி என்று போற்றப்படுகின்ற அந்த பாவலரின் பாடல்களெல்லாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பிடிக்கும். அதுவும் 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளின் வாழ்வை குறிக்கோளாக கொண்டு அவர்கள் எழுதிய பாடல்கள் இருக்கிறதே, அது அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை மட்டும் தரவில்லை, எது வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும், எது அறநெறி என்பதையெல்லாம் சொல்லித்தரும் ஒரு கருவியாகவே அந்த பாடலை அவர் மாற்றிக்கொண்டார். அதிலே எல்லோரும் கேட்ட பாடல், எல்லோரும் படித்த பாடல், பள்ளியிலே ஆசிரியர் பண்ணோடு பாடப்பாட திருப்பி சொன்ன பாடல் ஒன்று எல்லோருடைய ஞாபகத்திலும் இப்பொழுது வரும். அதுதான் பாட்டியின் விட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா என்று சொல்லுகின்ற அந்த அருமையான கதைப்பாடல். இதை ராகத்தோடு பண்ணோடு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த போது நமக்கு இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அமுதமாக அந்த பாடல் இணைத்தது. பாட்டியின் விட்டு பழம்பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியம் அதன் உள்ளே புகுந்து நில் தின்றதடா என்று அவர்கள் பாடுகின்ற அந்த பண்ணோடு பாடுகின்ற அந்த பாடலில் குழந்தை பருவத்தில் மனத்தை பறிகொடுத்திருக்கிறோம். அது சாதாரண பாடல் அல்ல, அது வரிகளை பாருங்கள், எளிமையான வரிகள், இனிமையான வரிகள். பாட்டியின் விட்டு பழம்பா

0: பானை அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா. பொருள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பானை இப்பொழுது பானைகள் கிடையாது. அன்று நெல் வைப்பதற்கும் ஒரு பெரிய குதிர் என்ற ஒன்றை வைத்தார்கள். அதுபோன்று பழம் பானை, அந்த பானையில் ஓட்டை இருந்தது, அந்த பானைக்குள் நெல் இருந்தது. ஓட்டையின் வழியே ஒரு சுண்டலி சென்றதாம். பாட்டியின் விட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழியொரு சுண்டலியும் அதன் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா. நெல் தின்று தின்று வயிறு ஊதி புடைத்து பருத்ததடா. மெல்ல வெளியினில் வருவதற்கும் ஓட்டை மெத்தச் சிறிதாகி போச்சுதடா. அந்த கதையை எப்படி நயமாக முறையாக தொடராக சொல்லுகிறார் என்று பாருங்கள். அந்த பானைக்குள்ளே சுண்டலி சென்றது, சின்ன எலியாகச் சென்றது. உள்ளே இருந்த நெல்லையெல்லாம் கொறித்து கொறித்து தின்றதால் அது வயிறு ஊதி புடைத்து விட்டதாம். அதனால் அந்த ஓட்டை இப்பொழுது சிறிதாகிவிட்டது. ஓட்டை அப்படியேத்தான் இருக்கிறது. அந்த எலி பெரிதாகிவிட்டது. ஓட்டையின் வழியே அதனால் வரவில்லை. அதனால் திக்கு முக்காடி அதை பானைக்குள்ளே சுற்றி கொண்டிருந்தது. பானையை காலையில் திறந்தவுடன் அந்த பாட்டியின் பக்கமாய் வந்த ஒரு பூனை எலியினை கண்டுதடா ஓடிப்போய் அதனை கவ்வியே சென்றதடா. எப்பொழுது வெளியே போகலாம் என்று தத்தளித்து கொண்டிருந்த அந்த எலி காலையில் பாட்டி வந்து பானையை திறந்தவுடன் படக்கென்று வெளியே குதித்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை வர வேண்டுமா? பூனை வந்தது. பூனை அந்த எலியை கவ்வி சென்றது. இதுதான் கதை. இது வெறும் கதை மட்டுமல்ல, இதற்கு பிறகு ஒரு நீதியையும் சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா, நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்குமடா. என் அருமையான நீதி பாருங்கள். ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை சொல்லி அந்த எலி கள்ளத்தனமாக உள்ளே நுழைந்தது. அது வழக்கம் அதுதான் என்றாலும் கூட அதன் கள்ளத்தனத்தை சொல்லுகிறார். கள்ள வழியினில் வருபவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா, நல்ல வழியே நடப்பவர்க்கு தெய்வம் நாளும் துணையாக நிற்குமடா என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இருக்கிறதே, அதை படிக்கின்ற போது நாமெல்லாம் கள்ள வழியை பின்பற்றக்கூடாது, நல்ல வழியிலே வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளின் பசுமையான மனதிலே பதியம் போட்டது போல ஒரு அறத்தை சொன்னாரே, அவர்தான் கவிமணி. அந்த கவிமணியின் பாடல்களை குழந்தைகள் பாடி பாடி கழித்த காலங்கள் உண்டு. இன்று நினைத்தாலும் அந்த பாடல் நமக்கு அமுதமாக இனிக்கின்ற ஒன்றை பார்க்க முடிகிறது. இது போன்ற எத்தனையோ பாடல்களை தேசிய விநாயகம் மட்டுமல்ல கவிமணியார் தந்திருக்கிறார். அழவள்ளியப்பா போன்ற பே தூரன் போன்ற கவிஞர்களெல்லாம் இந்த குழந்தைகளுக்காகவே பாடல் பாடினார்கள். நம்முடைய கவிமணி குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, மருமக்கள் வழிமான்மையும் போன்ற அருமையான சமூக சீர்திருத்த கவிதைகளையும் நமக்கு யாத்தவர். அப்படிப்பட்ட பாடல்களை நாம் கேட்போம், படிப்போம், பருகுவோம், மகிழ்வோம். நாளை பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழை அமுதி. வழங்கியவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் பர்ணே நிகழ்ச்சியில் அடுத்ததா ரெக்க. இது படத்தோட பேரு. நந்தினி ஸ்ரீஹர் பாடிய பாடல், டி இமான் அவர்களின் இசையில், யுக பாரதி அவர்களின் வரிகளில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள்.

0: நேரம் 7:30. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இப்போ நாம் ஆங்கிலம் அறிவோம். நிறைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அழகாக வழங்குறதுக்கு ரெடியாக காத்திருக்காங்க. தூத்துக்குடி சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சார்.
1: காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் எல்லோரையும் அன்புடன் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லதிகாரத்தில் இன்றும் 4 வார்த்தைகள் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். முதலாவது வார்த்தை நமக்கு இப்பொழுது தேவையானது பிரீஸ். பிரீஸ் என்றால் தென்றல் காற்று, இளங்காற்று. பிஆர்இஇஇஇ, அதாவது பிரீஸ். பிரீஸ் என்றால்

0: சென்ட்ரல் காற்று, த பிரீஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் சவுத், அதாவது வடக்கிருந்து வருவது வாடை, தெற்கிருந்து வருவது சென்ட்ரல் என்று சொல்வார்கள். அந்த பிரீஸ் என்பது தெற்கிலிருந்து வரும் என்று நாம் வழக்கு சொல்லாக இருக்கிறது. பிரீஸ் என்றால் சென்ட்ரல். அடுத்தபடியாக ட்ரிஸ்லிங், இதுவும் நமக்கு தேவை, நன்றாக இதமாக இருக்கும். டிஆர்ஐ இசட் இசட் எல்இ ட்ரிசில், ட்ரிசில் என்றால் தூரல் மலை, தூரல். இட் இஸ் ட்ரிஸ்லிங் அவுட் சைட், லெட்ஸ் கோ ஹோம், அதாவது வீட்டுக்குள்ள வாங்க, அதாவது மழை வெளியில பெஞ்சிட்டு இருக்கு, தூரல் பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள வாங்கிற மாதிரி அந்த ட்ரிசில் அப்படிங்கிறதுக்கு தூரல்ங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ஜங்கிள், ஜங்கிள் என்றால் அடர்ந்த காடு, ஜேயுஎன்ஜிஎல்இ, ஜங்கிள் என்றால் அடர்ந்த காடு. லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் லிவ் இன் ஜங்கிள், இந்த ஜங்கிள் அதாவது அடர்ந்த காடு, சிங்கங்களும் புலிகளும் அடர்ந்த காடுகளில் வாழ்கின்றன. அடர்ந்த காட்டுல தான் சிங்கம் புலிகள்லாம் வாழும், அது இது வந்து ஒரு பொதுவான ஒரு வாக்கியம். அப்புறம் ஸ்பார்க்கிள், எஸ்பிஏஆர்கேஎல்இ, ஸ்பார்க்கிள்னா பளிச்சு என்று மின்னும் பார்த்தீங்களா, பல பலன்னு, அதுதான் த ஸ்டார் ஸ்பார்க்கிள் இன் த நைட், அதாவது நட்சத்திரம் இரவில் மின்னுகிறது, பளிச்சென்று பளபளக்கிறது என்று நான் ஒரு நான்கு வார்த்தைகள் எடுத்திருக்கிறேன். இன்னும் அத்தியனம் ஒவ்வொரு வார்த்தைகளாக அதிக அதிகமாக சொல் அதிகாரத்தில் நாம் எடுக்கலாம். அடுத்தபடியாக தகவல் பரிமாற்றம், நமக்கு ஒரு தகவல் தெரிந்தால் அதை அடுத்தவர்களிடம் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு நாலு வரிகள் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது முதலாவது ரவி செட், அதாவது மெசேஜ் பாசிங், ரவி செட் ஐ எம் ஹாப்பி நவ் அப்படின்னு சொல்றான், சந்தோஷமா, நான் ஐ எம் ஹாப்பி நவ், நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது இதை வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். ரவி செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி தென், ரவி என்ன சொன்னா, நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரவி சொன்னா தான் அப்பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான் என்றுதான் சொல்லுவோம். அது அந்த தகவலை அடுத்தவங்கள்ட்ட பரிமாற்றம் செல்றது. அடுத்தது கலா சொல்றா பாருங்க, கலா செட் ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளைக்கு வருவேன்னு சொல்றா கலா செட். அதுல எழுதலாம் போடும்போது கம்மா இன்வெர்ட் கம்மா அல்லது கொட்டேஷன் அப்படிலாம் வரும். கலா செட் ஐ வில் கம் டுமாரோ அப்படிங்கிற இந்த தகவலை போய் நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் பாருங்க. கலா செட் தட் ஹி வுட் கம் தென் நெக்ஸ்ட் டே, இத்தனை நாள் கலா வருவதாக கூறினால். இது அதாவது இதுல என்ன மாற்றம் மாறி இருக்கு பாருங்க, அங்க வந்து ஐ வந்து ஹியா மாறுது, அங்க வந்து அங்குள்ள பெயருக்கு தந்த அப்படில ஹி வருது, இங்க வந்து கலாங்கிறது ஷியா மாறுது. அதாவது ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஹி, கலாங்கிறது ஷியா மாறுது, வில்கம்ங்கிறது உட்கமா மாறிடுது. சரி, அடுத்தபடியாக ரெண்டு இந்த ரெண்டு செய்தி வாக்கியம் ரெண்டு கட்டள வாக்கியம் இருக்கு பாருங்களேன், அதை நான் சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, ரவி பிளீஸ் ஹெல்ப் மீ, ரவிக்கு வந்து ஒரு உதவி தேவை பாருங்க, அதை போய் அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். ரவி ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் ஹிம், ரவி வேண்டுகிறான்ப்பா, அவனுக்கு ஏதோ உதவி வேணுமா, பிளீஸ் ஹெல்ப் மீன் நேரில் சொல்றாரு. ரவி தனக்கு ஒரு உதவி வேணும், அவனுக்கு மீன் நேரில் சொல்லுவாரு, அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது நம்ம அவனுக்குன்னு சொல்லுவோம். ரவி ரெக்வஸ்டட் டூ, இதுல வந்து இணைப்பு வார்த்தை ட்ரூ போடணும், அங்கே இணைப்பு வார்த்தை செய்தி வாக்கியத்தில் தேட் போட்டோம். கடைசி இன்னொன்று மட்டும் சொல்றேன், த டீச்சர் செட் கீப் குவைட், ஆசிரியர் வழக்கமாக சொல்றது, த டீச்சர் ஆர்டர்டு டு கீப் குவைட், அதான் ஆசிரியர் பணித்தார், கட்டளை கொடுத்தார். இதுல சிம்பிளா டூ மட்டும் தான் சேர்க்கிறோம், த ஆர்டர்ட், த டீச்சர் ஆர்டர்ட் டு கீப் குவைட். கடைசியாக ரெண்டு ப்ராவர்பு சொல்லலான் இருக்கேன், ரொம்ப நல்ல எல்லாத்துக்கும் தேவையானதுதான். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுங்கிற பழமொழி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். பேஷன்ஸ் கன்கர்ஸ் ஆல், அதாவது பொறுமை எல்லாரையும் கைப்பற்று வென்றுமா, அதை தான் நம்ம தமிழில் நல்லா சொல்லியிருக்காங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். எ ஃப்ரெண்ட் இன் நீடு, எ ஃப்ரெண்ட் இன் டீடு, ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன், எ ஃப்ரெண்ட் இன் டீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட், எ ஃப்ரெண்ட் இன் நீடு, எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஃப்ரெண்ட் இன் டீட், ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன். ஆங்கிலம் அறிவோம், ஆளுமை பெறுவோம், மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். இதுவரை ஆங்கிலம் அறிவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்கியவர் தூத்துக்குடி சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இனி மாநாடு, இது படத்தோட பேர். ரிஸ்வான் ராஜா பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க. மதன் கார்கி.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாளை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? காய்கறிகள் பழங்கள் கிலோவிற்கு என்னென்ன விலைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தக்காளி கிலோவிற்கு 22, கத்தரிக்காய் 72, வெண்டைக்காய் 35, புடலங்காய் 18, சுரைக்காய் 10, வீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 85 கிலோவிற்கு, கொத்தவரை 26, பச்சை மிளகாய் 40 கிலோவிற்கு, முருங்கைக்காய் 28, பெரிய வெங்காயம்

38, சின்ன வெங்காயம் 65, காரமணி 30, கோவைக்காய் 50, வாழைக்காய் 30 கிலோவிற்கு வாழைப்பூ 1 15, வாழைத்தண்டு 1 10, வாழை இலை 5 20, கீரைக்கட்டு 1 கட்டு 1 15, மல்லித்தலை 60 கிலோவிற்கு புதினா 75, கருவேப்பிலை 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 14, சலட் ரகம் 40, இஞ்சி கிலோவிற்கு 175, மாங்காய் 35, முள்ளங்கி 40, உருளைக்கிழங்கு 26, ரிங் பீன்ஸ் 86, சௌசௌ 35, முட்டைகஸ் 44, பீட்ரூட் கம்பம் ரகம் 48, காலிஃப்ளவர் 44, குடைமிளகாய் 70, பஜ்ஜி மிளகாய் 90, பட்டர் பீன்ஸ் 150, சோயா பீன்ஸ் 160 கிலோவிற்கு பச்சை பட்டாணி 250, சேனைக்கிழங்கு 30, சேம்பு பெரிய ரகம் 50, நாட்டு ரகம் 40, பனங்கிழங்கு 60, சீனிக்கிழங்கு 40. பழங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் செவ்வாழை 100, ஏலக்கி 90, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 50 40, ஆப்பிள் 240 220, அன்னாசி 70 60, மாதுளை 240 220 200 ஆகிய விலைகளில் கிடைக்கிது. கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60. சப்போட்டா கிலோவிற்கு 50 40, பப்பாளி 40 35, நெல்லிக்காய் 50 40, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி 120, கிர்ணி பழம் 50, சீத்தாப்பழம் 100, கமல ஆரஞ்சு மால்டாரகம் 180, தர்பூசணி 30 கிலோவிற்கு மாம்பழம் செந்தூரம் 80, சப்பட்டை 100, பஞ்சவர்ணம் 80, இமாம் பசந்த் 150, பங்கனப்பள்ளி 80. பாளை மகாராஜ நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. நிறைய பழங்கள்லாம் சாப்பிடுங்க. வெயில் நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஏன்னா கால சூழ்நிலை வந்து ஊருக்கு ஊர் மாறுபாடாக இருக்குது. வெயில் அதிகமாக அடிச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. கீரை அதோட நிறைய புரதச்சத்து இருக்கக்கூடிய பயறு வகைகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டுருக்கு. கென் கருணாஸ் எழுதி பாடியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க இசையில் யூத் படத்துலேருந்து பாடல்.

0: அறிவாளின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 2 முக்கியமான தினம் இருக்குது. அதில் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தினத்தை பற்றி தான் முதல்ல சொல்ல போகிறேன். கார்கில் வெற்றி நாள். 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த கார்கில் போரில் இந்தியா பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் July 26 கார்கில் வெற்றி தினம் வந்து கொண்டாடுறோம். ஜம்மு காஷ்மீரின் கார்கில் திராஸ் பகுதியில் இழந்த மலை ஊச்சிகளை ஆப்ரேஷன் விஜய் என்ற தீவிர நடவடிக்கை மூலமாக இந்திய இராணுவம் மீட்டெடுத்த இந்த போரில் வீர மரணம் அடைந்த 500 மேற்பட்ட இந்திய வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த கார்கில் வெற்றி நாள் வந்து அனுசரிக்கப்படுது. கார்கில் போர் 1999 மே மாதம் கடைசியில் தொடங்கி July 26 வந்து முடிவடைந்ததுனால July 26 இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு பகுதிகளிலையுமே பெரும் உயிரிழப்பு வந்து நேர்ந்த இப்போரின் இறுதியில் கார்கில் உடைமைகளை இந்தியா வந்து கைப்பற்றுச்சு. இந்த நாள் கார்கில் திராஸ் துறையிலும் தேசிய தலைநகர் புதுடெல்லியிலும் வந்து இந்த நாளை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா கேட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் போரில் மறைந்த வீரர்களுக்கு இந்திய பிரதமர் அவர்கள் வந்து மரியாதை செலுத்துவார். தேசத்தின் ஒற்றுமை, முன்மாதிரியான துணிச்சல், வீரம், அசைக்க முடியாத கடமை உணர்வுடன் பாதுகாத்த ஆயுத படைகளின் வீரமிக்க அதிகாரிகளையும் வீரர்களையும் கௌரவிக்கும் வகையில் July 26 அன்று, அதாவது இன்று, தேசிய பணிக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரம் செறிந்த தியாகிகளுக்கு இந்நாளில் மரியாதை செலுத்துவோம். அன்னார்களின் தியாகங்களுக்கு தலை வணங்குவோம். வீர வணக்கம் செலுத்துவோம்.
4: ஜெய் ஹிந்த்!

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு முக்கியமான தினம் தான் சொல்ல போகிறேன். சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது வந்து பல்லுயிர் பெருக்கத்தின் மையமாக திகழ்து அப்படின்னே சொல்லலாம். மீனாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இல்லை பூச்சி ரகங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் காணப்படும் சதுப்பு நில புலி இப்படி பல்வேறு உயிரினங்களின் வாழ்விடமாக இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்விலும் வாழ்வாதாரத்திற்கும் அளவிட முடியாத பங்கை இந்த சதுப்பு நில காடுகள் ஆற்றி வர்றது அப்படின்னு சொல்லலாம். பல சமூகங்களில் உள்ள அனைத்து தனிநபர்களும் இந்த அற்புதமான காடுகளை தொடர்ந்து பயன்படுத்தி பயனடைகிறாங்க. இதனால் வறுமை குறைப்பு, பாலின சமத்துவம், தூய்மையான நீர், சுகாதாரம் இதெல்லாமே நம்ம பெற முடியுது. வெப்பமண்டல காடுன்னு சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள் புயல்களுக்கு எதிராக ஒரு அரணாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கட்டடம் கட்டுறதுக்கு, சமைக்கிறதுக்கு தேவையான விறகோட ஆதாரமாக இருக்குது. உலகெங்கிலும் உள்ள கடலோர சமூகங்களின் நல்வாழ்வுக்கும் இயற்கைக்கும் சதுப்பு நில காடுகள் பெரும் பங்கு ஆற்றி வர்றது அப்படின்னே சொல்லலாம். உலக அளவில் சதுப்பு நில காடுகள் 6% இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சதுப்பு நிலங்கள் பெரும்பாலும் நீர் பாதுகாப்பு, விவசாயம், மீன் வளத்தை பெருக்கிறதுல ஆதாரமாக இருக்குது. குறிப்பாக நீர்வாழ் உயிரினங்கள், சுற்றுச்சூழல் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஆதாரம். சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கிறத நோக்கமாக கொண்டு தேசிய திட்டங்கள் கூட பல இருக்குது. கடற்கரையை பாதுகாக்க, கார்பன் சேமிப்பு, மீன் வளத்தை பாதுகாக்க, அதோட சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த யுனெஸ்கோ 2015 முதல் சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை கொண்டாடணும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. சதுப்பு நிலங்கள் புவி வெப்பமயமாதலை வந்து குறைக்குது. மற்ற காடுகளை விட பல மடங்கு கார்பனை வந்து மண்ணில் சேமிக்கும் தன்மையை கொண்டதாக இருக்குது. நாம் வாழ காற்று அவசியம், காற்றுக்கு காடு அவசியம். அத்தகைய காட்டிற்கு உயிரினங்கள் மிக மிக அவசியம். அதனால் வனத்தையும் வன உயிரினங்களையும் நாம் வந்து பாதுகாத்தே ஆகணும். நிகழ்ச்சியில் அடுத்து வனமகன், இது படத்தோட பேர், விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், மதன் கார்கி வரிகளில்.

ஒலித்தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. வணக்கம் பரணி. நேரிலே இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:02 வழக்கின்று வந்தால் நேரிலே நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.

உள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்று வருவாய்த்துறையும் வருவாய்த்துறையில் பயன்படுத்தப்படும் கணக்குகள் பற்றியும் விவரிக்கிறார்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது என்னவென்றால், இந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதை பற்றி நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள். ஏன்னா இந்த வருவாய்த்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது நாடு மூன்று விதமாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுகிறது என்றால் பார்த்துக்கிடுங்க. அதில் வந்து ஒன்று வந்து வருவாய்த்துறை, இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று சட்டம் இயற்றும் துறை. இப்படி மூன்று பிரிவுகளாக ஒரு நாடு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்பொழுது, அதனுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வருவாய்த்துறையின் தலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு நாட்டின் உயர்ந்த பதவியான இந்திய ஜனாதிபதி, இவங்க வந்து வருவாய்த்துறையில் அவங்க தான் ஹெட்டு. அதற்கு பிறகு பார்க்க போகிறதா இருந்தால் ஒரு மாநிலத்தின் ஆளுநர், அந்த மாநிலத்தின் ஆளுநர் அந்த வருவாய்த்துறையின் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் போது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இங்கே ஒரு முக்கியமான வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர். மாவட்டங்கள் வந்து பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டத்தின் தலைவர் வந்து கோட்டாட்சியர் என்று அழைக்கப்படுவார். அந்த கோட்டங்கள் பல வட்டங்களாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த வட்டங்களை ஆள்பவர் வட்டாட்சியர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த வட்டாட்சியருக்கு கீழே வட்டம் பழைய பல கிராமங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தை நிர்வகிக்கிறது கிராம நிர்வாக அலுவலர். இதுதான் அந்த வருவாய்த்துறையுடைய ஒரு விதிமுறைகள். இப்போ இதே தான் நீதித்துறை அப்படிங்கும்பொழுது, இந்திய உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அமைந்துள்ள உயர்நீதி

0: நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள், இந்த படியிலே தான் நீதித்துறை. சட்டமியற்றும் துறை அப்படிங்கிறது பிரதமரை தலைமையாக கொண்டு அதன் கீழே வருவது. பிரதமர் ஒரு மாநிலத்தில், ஒரு நாட்டின் தலைவராக பிரதமர், ஒரு மாநிலத்தின் தலைவராக முதலமைச்சர், மற்றபடி எம்எல்ஏக்கள், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாதிரியான இது வந்து சட்டமியற்றும் துறை. இதுதான் நம்மளுடைய ஆட்சி அமைப்பு. அப்படி இருக்கும்பொழுது நாம் வருவாய்த்துறையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருவாய்த்துறை அப்படின்னு சொல்ல போகும்போது முதல்ல எடுத்துக்கிட்டால் மாவட்ட ஆட்சியர், அதாவது டிஸ்ட்ரிக் கலெக்டர், மாவட்ட வருவாய் அலுவலர், இவர் வந்து டிஆர்ஓன்னு சொல்லக்கூடியாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். அதுக்கு அடுத்து வருவாய் கோட்ட அலுவலர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ, சாராட்சியர், சப் கலெக்டர், வருவாய் வட்டாட்சியர், தாசில்தார், மண்டல துணை வட்டாட்சியர், சோனல் டெப்டி தாசில்தார், வருவாய் ஆய்வாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கிராம நிர்வாக அலுவலர், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த மாதிரி இயங்கும் வருவாய் நிர்வாகத்துறையில் எண்ணற்ற ஆவணங்கள் பேணப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை என்பது குடிமக்களின் நலன் சார்ந்த ஒரு அமைப்பு ஆகும். ஒவ்வொரு நலனையும் நிர்வகிக்க பல்வேறு ஆவணம் மற்றும் கணக்கு புத்தகங்கள் வருவாய்த்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் காணப்படும் சொற்கள் மற்றும் கணக்குகள் பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வருவாய் வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் ரெவன்யூ என்ற அமைப்பு, தமிழ்நாடு சட்ட எண் 1/1996 மூலம் தற்போது நில நிர்வாக ஆணையர், அதாவது கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று மாற்றப்பட்டுள்ளது. வருவாய் நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியரின் பங்கு மிகவும் முக்கியமானது. மாவட்ட ஆட்சியரே ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்கிறார். அவர் சமூக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் முழு பொறுப்புடன் திகழ்கிறார். மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் மாவட்ட ஆட்சியராகவும் செயல்படுவார். மாவட்ட கூடுதல் நிர்வாக நடுவராகவும் செயல்படுகிறார், அது அடிஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். குடிமை பொருட்கள் வழங்குதல், கிராம நிர்வாகம், கனிம வளங்கள் நிர்வாகம், நில நிர்வாகம், வருவாய்த்துறையின் அனைத்து பிரிவுகளை நிர்வகிப்பது, வருவாய்த்துறையின் தினசரி நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தல் போன்றவை மாவட்ட வருவாய் அலுவலரின் ஒரு முக்கியமான பணியாகும். இதே மாதிரி பார்த்தோம்னா நில அளவைத்துறை என்று ஒன்று உள்ளது. இந்த நில அளவைத்துறையும் வருவாய்த்துறையில் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்திய நில அளவைத்துறை, அதாவது சர்வே ஆஃப் இந்தியா, 1767 ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் நில அளவை எல்லை சட்டம், 1923 என்ற சட்டம் இயற்றப்பட்டு நில அளவுத்துறை சீரமைக்கப்பட்டது. 1923 முதல் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டம் நிலையானதாக இருந்து நில அளவைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் பின்னிட்டு தமிழகத்தில் 1979 யூடிஆர் அப்படிங்கக்கூடிய திட்ட சர்வே பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நில அளவைத்துறை மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது. அந்த வரலாறு தற்போது நமக்கு தேவையில்லை என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு தேசத்திற்கும் அதற்கான வரைபடம் உண்டு. இந்திய தேசத்திற்கும் அதற்கான வரைபடம் உள்ளது. அதற்கு 4 இலகைகள் உண்டு. இந்திய தேசம் நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான வரைபடங்கள் உண்டு. இது சம்பந்தமாக இதன் தொடர்ச்சியாக நாளை நாம் மீண்டும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பேட்ட திரைப்படத்திலிருந்து. நாகேஷ் அசிஸ் பாடிய பாடல், அனிருத் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒளிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: நாயன்மார்களில் நால்வர் என்ற புகழுக்கு உரியவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்ற அருட்செல்வர்கள். இசை நடன மேதைகளாக விளங்கிய சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு இவர்கள்

தஞ்சை நால்வர் என போற்றப்படுகின்றனர். இவர்கள் நால்வரும் சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள். நால்வரும் கலை மேதைகளாக விளங்கிய தனிச்சிறப்பு இந்த குடும்பத்திற்கு உண்டு. தொல்காப்பியர் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த தமிழ்நாட்டில் இசையும் கூத்தும் தனிச்சிறப்போடு வழங்கி வந்திருக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டு காலம் பாரம்பரியம் உடைய இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் கலையும், சேர சோழர் பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் பேணி வளர்த்து வந்தனர். சோழ மன்னர்களில் மாபெரும் புகழ் படைத்தவன் இராஜராஜ சோழன். தஞ்சை பெருநகரில் இராஜராஜேஸ்வரம் என்ற பெருவுடையார் திருக்கோயிலை கலை கோயிலாக கட்டிய பெருமை இவனுக்கே உரியது. இந்த பெரிய கோவிலில் தேவாரம் மோதும் இசைவாணர்கள் 48 ராஜராஜன் நியமித்தான் என்றும், சாந்தி கூத்தன் என்னும் மாடல் ஆசிரியனுக்கு மானியம் வழங்கினான் என்றும் வரலாற்று குறிப்புகள் உண்டு. பண்ணும் பாடலும் கூத்தும் அவன் காலத்தில் மறுமலர்ச்சி பெற்றன. பிற்காலத்தில் நாயக்க மன்னர்களின் ஆட்சியிலும் கலைகளுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது. நாயக்கர் ஆட்சிக்கு பின் மகாராஷ்டிர மன்னர்கள் தஞ்சையை ஆண்டு வந்தனர். இவர்களும் கலைகளை சிறந்து வளர்த்து வந்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் செங்கனார் கோயில் என்னும் சிற்றூரில் கிபி 17 தேவார பன்முறை அறிஞரும் சிவநேய செல்வருமான வேளாளர் ஒருவர் புகழ்பெற்றிருந்தார். இவரது பூர்வீகம் திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு 2 கங்கமுத்து, ராமலிங்கர் என்ற இந்த 2 தஞ்சையில் துளஜ மன்னரின் அரண்மனையில் அரசவை இசைவாணர்களாக பெருமை பெற்றனர். பெரிய கோயிலில் நாட்டிய பணியும் செய்து வந்தனர். நாட்டியத்துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட வழிகாட்டியாக இருந்தவர் கங்கமுத்து என்பதை நடன ஆசிரியர்கள் அனைவரும் அறிவார்கள். பிரபந்தம், சிம்மநந்தனம், குடக்கூத்து முதலிய ஆடல் வகைகளே அந்த காலத்தில் மேலோங்கி இருந்தன. திருக்கோயில்களில் கொடியேற்று விழா போன்ற சிறப்பு விழாக்களில் 8 செயல்பட வேண்டிய நர்த்தனங்களுக்கு ஏற்ற நவசக்தி கௌத்துவங்களையும், நடராஜர் புறப்பாட்டின் போது பஞ்சமூர்த்தி கௌத்துவங்களையும் கங்கமுத்து அவர்கள் இயற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்தார் என்பது அறிய முடிகிறது. அவரை பின்பற்றி அவரது குமாரர்களான சுப்பராயன், சிதம்பரம் இருவரும் நடன பணி செய்து வந்தனர். இவர்களில் சுப்பராயன் அவர்களுக்கு 4 தோன்றினார்கள். அந்த 4 சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு. பரதநாட்டியத்தை கச்சேரி பாணியில் எந்த இடத்திலும் எப்போதும் நடத்தக்கூடிய தரமான வரன்முறையை வகுக்க வேண்டும் என்ற எண்ணம் பொன்னையாவின் உள்ளத்தில் தோன்றியது. அதற்காக ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்தார். அழகான முறைகளை வகுத்தார். இசைக்கு ஆரம்ப பாடமாக சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், அலங்காரம் இவைகளை அமைத்திருப்பதைப் போலவே நாட்டியத்திற்கும் ஆரம்ப பாடமாக அடவுகளை வகுத்து கொடுத்தவர் பொன்னையாவுக்கு உரியது. இந்த அடவுகளை தட்டடவு, நாட்டடவு, குதித்தடவு, ஜதியடவு, தட்டி மெட்டடவு, மெய்யடவு, அறுதியடவு, மெட்டு அடவு, நடையடவு, முடிவடவு என்று 10 வகுத்து கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு 8 தட்டடவு தளங்கு தக்கத்தி கு தக்கத்த திங்கண்ணத்தம் தை தை த க தை தை தி தி தை தை தை த க தை தை தி தி தை தை தை த க தை தை தி தி தை தை தை தக்க தை தை தி தி தை தை தை தக்க தை தை தி தி தை தளங்கு தக்க திக்கு தக்க திங்கிணத்தம் என்று அமைத்திருப்பார். தொடர்ந்து சிந்திப்போம்.

இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தெனாலி திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகள்ல எஸ்பிபி சாதனா சர்க்கம் பாடிய பாடல் ஏ ஆர் ரகுமன் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எங்களை நீ கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: இந்த உலகத்துல எல்லாருக்கும்

0: இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுக்கிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்தது தான். ராஜா பளிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு

ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது. நீங்கள் வந்து அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது அப்படிங்கிற உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பினேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி மேம். என்ன பொறுத்த வரைக்கும் அனுபவித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இளமை பருவம், குறிப்பிட்ட இந்த கல்லூரி பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரிங்க.
2: ஏன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கான அந்த புரிதல் அப்படிங்கறது உலகத்துல இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு முக்கியமான சில விஷயங்களை, நினைவுகள்லாம் மீட்டி பார்த்திருப்போம். உலகம்னா என்ன அப்படிங்கறது நமக்கு அப்பதான் மேம் தெரிய வந்திருக்கும். அந்த சமயங்கள்ல நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யறது, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது, நல்லா படிக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸோட மிங்கிள் பண்ணுறது, நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டியும் நம்ம அப்பதான் மேம் கிரியேட் பண்றோம்.
1: அப்படிங்கறது
2: ரொம்ப நமக்கு எதுவும் தெரியாத ஒரு பருவம். மற்றவங்களை சார்ந்தேதான் நம்ம இருப்போம். அதை விட
1: எந்த கவலையும் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்க அனுபவித்து வாழ்ந்த பருவம் அப்படின்னு உங்களுடைய இளமை பருவம், அதாவது லைன்ல இருக்கீங்களா? நன்றி, ரொம்ப அருமையா சொன்னாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாமல்
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரசிச்ச பருவம்னா, அதாவது 5 அல்ல 6 வயசுக்குள்ள பருவம் தான்.
1: ஒரு ரசிக்கக்கூடிய
3: பருவமாவே என்னைக்கு விவரங்கள் தெரிய ஆரம்பிச்சதோ அன்னைக்கே நமக்கு எல்லாமே ஆரம்பிச்சாச்சுன்னா இருக்கும்.
1: கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் குழந்தைங்களை பார்க்கும் போது இப்படியே இருந்திருக்க கூடாதா நம்மளும் அப்படின்னு நினைக்க தோணும்.
3: இப்ப கூட நான் அந்த தலைப்பு கொடுத்த உடனே அந்த டக்குன்னு அந்த குழந்தை பருவத்துக்கு தான் நான் போனேன்.
1: கண்டிப்பா. எல்லாருமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பருவம்.
3: எந்த இதுவும் இருக்காது. அதாவது சூதுவாது தெரியாது,
1: விளையாடணுமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு
3: அந்த ஒரு சந்தோஷமா ரசிச்ச பருவம். ஆனா எல்லா விவரங்களும் தெரியணும். இப்ப நம்ம எல்லாமே வளர்ந்துருக்கோம், அது ஒரு விஷயம். ஆனா ரசிச்ச பருவம்னா அந்த குழந்தை பருவம் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க.
3: நன்றி.
1: நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேர் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 11 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: அதாவது இளமை பருவம் தான் மேடம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அனுபவிச்ச ஒரு பருவம், அந்த பருவம் தான். ஏன்னா நம்மளுக்கு உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே அந்த வலிமையில தான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து எல்லாமே உணர்ற ஒரு பருவம், அது எல்லாத்தையுமே உணர்ந்து பாக்குற பருவம். அதனால வந்து இளமை பருவம் வந்து நம்மளுக்கு வாழ்ந்து அனுபவித்த பருவத்துல இளமை பருவம் ரொம்ப அருமையான பருவம்ங்கிறது என்னோட கருத்து. நன்றி
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
3: மகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்து வந்து சகிப்பிரமா.
1: சொல்லுங்க.
3: அதாவது இறைவன் கொடுத்த பருவங்கள்ல எது முக்கியம் நீங்க கேட்டீங்க.
1: என்னை
3: பொறுத்தவரை 60 to 75.
1: சரிங்க, எல்லா கடமையும் முடிச்சுட்டு அக்கடான ஒரு
3: சரியான பதில். அதாவது இதுதான் வாழ்க்கை.
1: ஆமா, எல்லா சந்தோஷத்தையும் பார்த்து
3: வாழ்ந்து பார்க்க வேண்டும் மனிதன். அந்த பாட்டு ஒரு நல்ல பாட்டுமா அது. அதுக்காக இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கை பாதையை வந்து நம்ம வகுப்பதற்கு நாம் ஏன், நமக்கு என்ன உரிமை இருக்குது? கொடுத்து விட்டான் இறைவன், அதை அனுபவிக்க வேண்டியது நம்முடைய மனிதனுடைய கடமை. அவன் எந்த வயது நிர்ணயித்தான் என்றது யாருக்கு என்ன புரியும்? நமக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் இல்ல, இதுதான் முக்கியம். 60 வயசு 75 வயசு பேரன் பேட்டிகள் குடும்பம் எல்லாரும் அது கஷ்டமும் இருக்கு, நஷ்டமும் இருக்கு.
1: கண்டிப்பா
3: உழைத்து வாழ வேண்டும். அது அந்த மாதிரி பாட்டெல்லாம் நிறைய இருக்குமா. வாழ்க்கை என்பது அனுபவித்து மட்டும் கிடையாது, வாழ்க்கை என்பது சுகபோகங்களை கடந்து போக வேண்டும். இதுதான் என்னுடைய பதில்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனையர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டு வந்துடலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ராகவேந்திரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
1: ஒன்பது மணி 18 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில வாழ்க்கையில ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு தனி அழகு இருக்குங்க. ஆனா மீண்டும் அந்த பருவத்திற்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது உங்கள் பள்ளி பருவமா, கல்லூரி நாட்களா, வேலைக்கு சென்ற முதல் காலமா, அல்லது திருமணத்திற்கு பிறகான இனிய நாட்களா, நீங்கள் மனம் நிறைந்து அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். அந்த பருவத்தின் மறக்க முடியாத நினைவுகளை இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு நம்ம கூட பேச போறாரு தன்பனேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் தங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அனுபவிச்சோம்.
1: அப்ப நீங்க எல்லா பருவங்களையுமே அனுபவித்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்களா? சரிங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நம்ம கூட பேச போற அடுத்த நேர். வணக்கம். நலமா இருக்கோம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
3: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள். எந்த பருவம்னு கேட்டீங்க?
1: ஆமா,
3: அந்த பருவம். எந்த பருவம்ல எனக்கு மிகவும் பிடித்தது வந்து பள்ளி பருவம், இளமை பருவம், வயதோ வயோதிய பருவம்.
1: பாருங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே.
3: அதுல என்னன்னா பருவம் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா,
1: நிறைய சந்தோஷமான தருணங்கள் இந்த பருவத்துல நடந்து அது மறக்க முடியாம இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். அதனாலதான் அதை கேட்டிருந்தோம்.
3: முதுமை வாழ்க்கையில மறக்க முடியாது. காலங்கள் எல்லாம் கடந்து புறத்துல அனுபவிச்சுக்கிட்டு அந்த பேரம் பேச்சியில மத்தியில
1: சந்தோஷத்தை
3: இருக்குதான். எங்கேயுமே கிடைக்கா என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையுடைய
1: நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாக கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பாபா திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 27 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: 14 வயசுக்குள்ளதான் சந்தோஷமான
1: குழந்தை பருவம்.
2: குழந்தை பருவம், ஆமா.
1: சரி, அதை எப்பயும் உங்களால மறக்க முடியாது, ரொம்ப அனுபவிச்சு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
2: ஆமா ஆமா.
1: ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க, நன்றிமா. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றை எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
1: சொல்லுங்க சார்.
3: அது அந்த இளமை காலம் தான், அதாவது அந்த பள்ளி பயின்றது ஒரு காலம், துள்ளி திரிந்தது ஒரு காலம் சொல்லுவாரு. அந்த காலத்துலதான் நம்ம வந்து அனுபவித்த காலம், ஆடிய காலம், பாடிய காலம், ஓடி ஓடி விளையாடிய காலம் எல்லாம்
1: முளைத்த காலம்.
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்கள் ரொம்பவே அட்டகாசமான நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அசத்திட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய பருவ காலங்கள், அவங்களுக்கு அவங்க அனுபவித்து வாழ்ந்த பருவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த அன்பனேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்தாலும், குட் லக் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாசன் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:33 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போராட தன்மையர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மும்பைல இருந்து நடராஜன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க
1: மேடம். இது அனுபவித்து வாழ்ந்த பருவம்னா வந்து இளமை பருவம் தான் மேடம்.
0: ஓ சரிங்க.
1: அந்த பருவத்துல ஒருவர் வந்து நம்ம வாழ்வுல வந்து மீன்ஸ் விவரம் தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து பலதரப்பட்ட மனிதர்களோட பேசுற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் உலகம் தெரிஞ்சது. இந்த இந்த நம்ம வந்து இந்த இளமை பருவத்தை கடந்த பிறகு முதுமை பருவம் வரும்போது நம்ம அந்த இளமை பருவத்தை நினைச்சு பார்த்து ரிகால் பண்ணும்போதுன்னா ரொம்ப ரொம்ப பசுமையான நினைவுகளா இருக்குங்கிறது என்னோட கருத்து மேடம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? இளமை பருவம் அப்படின்னு சொல்றீங்க, நீங்க அனுபவித்து வாழ்ந்த பருவம் இளமை பருவம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா?
2: 50 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும்
0: வாழக்கூடிய
3: பழைய
0: என்னுடைய
3: வாழ்க்கையில வந்து ஆரம்ப கல்வி பருவம் தான்.
0: சரிங்க. குழந்தை பருவம்,
3: குழந்தை அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த நண்பர்களோட பேசி பழகிறது, ஒன்னாம் கிளாஸ் எல்லாம் படிக்கும் போது புண்ணிமுத்து போடுவாங்க, அதெல்லாம் என்ன முதல்ல அவ்வளவு அருமையா இருக்கு பாத்துக்கிட்டு. அப்ப நாங்க படிக்கும் போது இந்த மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு சத்து உணவு போடுவாங்க, காமராஜர் புரியல ஐயா, காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது.
0: சரிங்க.
3: அப்பமெல்லாம் ஓடுவோம், அதெல்லாம் குழந்தை பருவம்.
0: அவ்வளவு ஒரு சந்தோஷம்.
3: பிறகு வாழ்க்கைன்னு ஒரு போராட்டம் தரமா?
0: கண்டிப்பா. இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கலந்து. ஆமா
3: ஆமா, எல்லாத்தையும் கலந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க. நன்றி, வாய்ப்பு நன்றி.
0: நன்றிங்க.
3: 65 வயசு ஆகுது. இனி கடவுளேன்னு நல்லபடியா
0: அந்த குழந்தை பருவத்தை நினைச்சு இன்னும் வந்து மனதளவுல ஒரு குழந்தையாவே இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறப்போ. மகிழ்ச்சியா இருங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போராட தன்மையர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:41 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நண்பனேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கீங்களா?
1: வணக்கம். வணக்கம். வாழ்க வளம்ல.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க.
1: அனுபவிச்சு வாழ்றது அந்த மனசு இளமை பருவம் நினைக்கும். ஆனா இப்ப உள்ள பருவம் தான் நான் நினைக்கிறேன்.
0: இப்ப உள்ள பருவம் அப்படின்னா இந்த பருவம்,
1: முழுமை பருவம். இப்ப நாங்க
0: சரிங்க
1: இயற்கை ரசிக்கிறோம், அந்த இதெல்லாம் சின்னவங்களை வாழ்த்துறோம்,
0: எல்லா கடமைகளையும் முடித்து அவங்க பேரம் பேத்திகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஒரு அழகான
1: பேசுறதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
0: சரிங்க.
1: இயற்கை ரசிக்கிறது, உங்க கூட பேசுறது, இப்ப நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா.
0: நான் ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: காலை வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
2: ஆமா, ஒரே ஒரு வேண்டுகோள், 3 நேயர்களை சந்திச்ச பரவாயில்ல, ஏன்னா எங்களை மாதிரி வெளியூர் நேயர்கள் ஆன்லைன்ல கேட்டு ட்ரை பண்ணி முடிக்க முடியல, இவ்வளவு நேரம் ஆச்சு.
0: சரிங்க சரிங்க சொல்லுங்க.
2: 2 நேயர்கள் சந்திக்கிறப்ப எங்களை லைன் பிடிக்கவே முடியல. வருமானம் கம்மி, அதனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு. குழந்தை பருவம் நல்லா இருக்குதுமாங்க, எங்களுக்கு குழந்தை பருவம் எல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லை. 45 வயசு மேல இருந்தா எங்க பொண்ணு எங்களுக்கு தோல் கொடுத்தாருமா.
0: சரி.
2: அவர் பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு போன அப்படி ஒரு நல்ல கம்பெனில வேலை செஞ்சா அப்படி. அப்ப வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண அப்படி.
0: சரிங்க.
2: அப்ப வந்து நிம்மதியான வாழ்க்கை, நாங்க என்ன வேணுமோ சாப்பிடுறதோ எங்க போறது வர்றதோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு திருப்தி ஏற்பட்டது 45 வயசு ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறோமா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சிறு வயசுங்கிறது அவங்க பெற்றோர் சூழ்நிலை பொறுத்து இருக்குது. எனக்கு 45 வயசு மேலதான் நான் வந்து நல்ல நிலைமைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா.
0: நன்றிங்க. நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்க சில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து? நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா.
3: இப்பதான்
0: இளமை பருவமா முதுமை பருவமா?
3: வயசு சொல்லிடுறேன்
0: பாத்து பாருங்க.
3: 35.
0: சரி, அப்போ இளமை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவமா?
3: நீங்க போட்டுக்கலாம், உங்க இஷ்டம்.
0: நீங்க தான் சொல்லணும் எவ்வளவு இந்த இந்த பருவத்துல நீங்க என்ஜாய் பண்ணி இன்னும் மறக்க முடியல அப்படிங்கறது.
3: நமக்கு கொடுத்த வாழ்க்கை கடவுள் ஒரு டைம் கொடுத்துட்டாரு, எதுனால அனுபவிச்சு வந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே வரதான் செய்யும்.
0: அது உண்மைதாமா? அதாவது சில பருவங்கள், அதாவது நம்ம வந்து இளமை பருவத்துல நிறைய விஷயங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம், நிறைய வித்தியாசமா நடந்திருக்கும், அது மாதிரி இருக்கும்ல. அதனால உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பருவம் இருக்கும்ல?
3: எனக்கு எல்லாமே சொல்லிட்டேன் மேடம், அவ்வளவுதான் மேடம்.
0: எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்துருக்கீங்க.
3: ஆமா மேடம்.
0: சூப்பர் சூப்பர். கண்டிப்பா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. நேர்களா ரொம்பவே அட்டகாசமா கலந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். கல்லூரி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 9:52 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில் பேச போற இடத்தின் மணியர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: தேனியில இருந்து நீதி மூவன்.
0: சொல்லுங்க.
1: கல்லூரி பருவம் அம்மா.
0: கல்லூரி பருவம்.
1: ஆமா, 1985 இருந்து 88 வரைக்கும் நான் மதுரை தியாகராஜ காலேஜ்ல படித்தேன்.
0: சரிங்க.
1: இன்னும் மதுரை போனா அந்த தெப்பு குளத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து
0: அந்த பழைய நினைவுகள்லாம்
1: வந்துகிட்டே இருக்கும். எங்க இதுல வந்து ஒரு 6-man ஆர்மின்னு இருக்கும், 6 பேர் இருப்போம். அந்த 6 பேரும் ஒன்னா இருப்போம், ஜாதி மதம் பேதம் இல்லாம இருப்போம்.
0: சரிங்க.
1: இப்ப ரீசெண்டா அவன் மகளுக்கு கல்யாணம் சென்னையில வச்சிருந்தாங்க.
0: சரிங்க.
1: என்னால நடக்க முடியாமையவும் இங்க இருந்து அவன் மக கல்யாணத்துக்கு போய் பாத்துட்டு 35 வருஷம் கழிச்சு அவனை சந்திச்சிருந்தோம். தெய்வமா, அது ரொம்ப மனசுக்கு
0: சந்தோஷமா
1: இருக்கு. அவன் சந்தோஷமான நினைவுகள்மா.
0: சூப்பர் சூப்பர், அருமை. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்களா?
2: காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சின்னமும் சசிகலா பேசுறப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: இளமை பூஞ்சலாடிய கல்லூரி பருவம் தாப்பா நான் அனுபவித்து வாழ்ந்த பருவம்ப்பா.
0: சரிங்க.
2: என்னப்பா சுறுசுறுப்பா எதை பார்த்தாலும் ஆர்வமா படிச்சு கல்வி பண்பையை மகிழ்ச்சி அனுபவித்த பருவம்ப்பா. சுமையின தெரியாமல் பட்டாம்பூச்சியாக பறந்த காலம்ப்பா.
0: கண்டிப்பா.
2: கல்லூரி விடுதலை தங்கி படிச்சதுனால சொர்க்கம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அந்த காலத்துல எனக்கு ஒரே ஒரு நிறைவா சொல்றேன்ப்பா, நான் படிக்கும் போல ரொம்ப அதிகமா விரும்பி படிப்பேன்ப்பா. கல்லூரி விடுதலை சசிகலா எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு டெஸ்க்கு அடியில பட்டிருப்பான்னு சொல்லுவாங்க. புத்தகத்துல எந்த பக்கம் எந்த இடத்துல முழிச்சுட்டுதான் கூட வந்து சொல்லக்கூடிய ஒரு திறமை என்கிட்ட இருந்துச்சுப்பா. அதனால கல்லூரி வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷத்தை
0: பேசுங்க. வணக்கம்.
3: வணக்கங்கள். நிலம் நல்லபடியாவல் இதே பொழுது விடிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: அதாவது நீங்க அந்த சொன்ன நாட்கள் வந்து கல்லூரி நாட்கள் தான். அப்புறம் கல்லூரி நாட்கள் முடிந்தது. நாம வந்து வேலைக்காக ஓரிடங்களா விண்ணப்பம் எக்ஸாம் அப்படின்னு அலைஞ்சோம் பாத்தீங்களா, அந்த நாட்டையும் அழகான அருமையான
0: அனுபவங்கள்.
3: ஆமா ஆமா, அனுபவித்த நாட்கள். ஆமா, வசந்த காலம் வரமோன்னு பாட தோன்றது அந்த அந்த நிகழ்ச்சி எல்லாம் நினைச்சா
0: பழைய நினைவுகள்லாம் அவன் முன்னாடி வருதா?
3: ஆமா ஆமா, ஸ்வீட் மெமரிஸ்.
0: சரிங்க, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்க அனுபவித்து வாழ்ந்த பருவங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப அழகா அருமையா பேசினாங்க. அனைவருடைய அனுபவ பருவ அந்த அவங்களுடைய பருவ நிலைகளை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததா மனம் விரும்புதே நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. இப்ப உங்களுக்காக சுந்தர பாண்டியன் திரைப்படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் குமார் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்துவாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: धारा के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: You had been listening to a talk on environmental justice, public participation and legal remedies by Shubhrajit Goswami, Program Officer, Center for Science and Environment, and Smita Harshal Salve, Senior Legal Consultant, Ministry of Environment, Forest and Climate Change. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சுற்றுச்சூழல் நீதி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 10:18 கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம் 0462-625-6112-1332 மற்றும் ஒரு எண் 0462-625-6113 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருங்கிறத பாத்திரலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விச்சாலிப்பட்டியிலிருந்து ரேணுகாதேவி மேடம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எந்த மன்னராட்சி காலத்துல உருவானது? ஆப்ஷன் ஏ மராட்டிய மன்னர் சரபோஜி, ஆப்ஷன் பி ராஜராஜ சோழன். யாரோட ஆட்சி காலத்துல? மராட்டிய மன்னர் சரபோஜி அவங்க காலத்துலயா? அதான் ரைட் ஆன்சர். க்ளூ கொடுத்ததும் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரியா?
3: நன்றி மேடம்,
2: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல இது வந்து உருவானது, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கீழே விழாம தொடர்ந்து தலையாட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய கலைவினை பொருள் தான் இந்த தலையாட்டி பொம்மை. அடிப்பகுதி உருண்டையா கனமா இருக்கும், கீழே வந்து ஈர்ப்பு மையம் இருக்கிறதுனால காற்று அடித்தாலும் இல்ல ஆட்டினா கூட கீழே விழாம ஆடிட்டே இருக்கும். களிமண் காகித கூழ் சுண்ணாம்பு தோல் சேர்த்துதான் இந்த தலையாட்டி பொம்மையை வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது? தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது? பதிலை யோசிச்சுட்டு பாடலை கேட்க ரெடியாகுங்க. வெய்க்காலிப்பட்டி ரேணுகா அம்மா உங்களுக்காக இந்த பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12 பத்திற்கு ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
4: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
5: மேகம் பூவாய் தூவும்.
4: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
6: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
4: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
7: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
4: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
8: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
4: என்ன இசை மழையா?
9: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
4: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
8: இது 102.6ங்க.
10: நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்து வரும் நேயர் யாரு கேட்டுடலாம்? வணக்கம்.
11: வணக்கம் மேடம், அச்சுதா பேசுகிறேன்.
10: எப்படி இருக்கிறீங்க?
11: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?

0: எனக்கு உயிரிலே கலந்ததுலேருந்து உயிரே உயிரே அழைத்ததனே அந்த சாங்.
1: அந்த பாடல் கொடுத்தெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தல்ல,
0: ஆமா,
1: தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது?
0: சரிங்க மேம், ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்களேன்.
1: ஆப்ஷன் சொல்லிடவா? ஆண்டுன்னு சொன்னது ஆப்ஷன்னா? சரி, ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1996.
0: நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது 1992.
1: ஐயோ, தப்பா சொல்லிட்டீங்களே.
0: ஐயோ,
1: பதில் வந்து 96. 1996 ஆண்டுலேருந்தான் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க.
0: சரிங்க மேம், இப்போ மைண்ட்ல
1: தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது. நன்றிம்மா.
0: நன்றி மேம்.
1: நன்றி, நன்றி. சென்னப்ப நாயக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர்ல இருந்து தான் இந்த மாதிரி மருவி மருவி அப்புறம் பின்னால் சென்னை அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1639 புனித சார்ஜ் கோட்டை கட்டினப்போ அந்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கின போது சென்னப்பட்டினம் அப்படின்னு தான் இருந்துச்சு நாளடைவில். அதாவது 1996 சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றது. உடையாம்புலி சுதா அவர்களுக்காக அவங்களுக்கு விருப்பமான பாடல் வருது. அடுத்து வரக்கூடிய நேயர் பாடல் கேட்குறோட பதிலுக்கும் தயாராக இருங்க. சங்க இலக்கியத்தில் நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரோட பேர் என்ன?

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வசந்தன் கோ தான் சரி.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வேலை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 10:36. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் பிரமதி நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: பாலசுப்ரமணியன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: கண்பட போகுதே மேடம், முகத்தி முத்தல அந்த பாட்டு.
0: பாடல் கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
1: கேளுங்க மேடம். நான்
0: லைன்ல இருந்தீங்களா? சரி. சங்க இலக்கியத்துல நான் மாட கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இது.
1: பூம்புகாரோடம்
0: இல்ல, கொஞ்சம் நெருங்கிட்டீங்க, ஆனா அது இல்ல.
1: ஆப்ஷன் கொடுங்க.
0: ஆப்ஷன் ஏ திருப்பூர், ஆப்ஷன் பி மதுரை. பதில் ஏது? மதுரையா? சரியா சொல்லுங்க. தெரியலையா? ஆப்ஷன் கொடுத்தா தெரியலையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சங்க இலக்கியத்துல நான் மாட கூடல் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ வந்து திருப்பூர், பி மதுரை. நீங்க எது சொல்றீங்க?
1: மதுரைன்னு
0: சொல்றீங்க, அதுதான் சரியான பதில்.

0: சரிங்க மேடம்.
1: நன்றி நன்றி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி. மதுரையில் மருத மரங்கள் நிறைய இருந்ததுனால மருத மருத அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் மதிசுவர் கொண்ட கோட்டைகள் நிறைய இருந்திருக்கு. அதாவது உயரமான சுவரை எழுப்பின கோட்டைகள் நிறைய இருந்ததுனால மதிரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அது மருவிதான் மதுரை அப்படின்னு ஆனதாகவும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, இசைக்கருவியான தவில் எந்த மரத்தின் தடியிலிருந்து உருவாக்கப்படுகிறது? இசைக்கருவியான தவில் எந்த மரத்தின் தடியிலிருந்து உருவாக்கப்படுகிறது? பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இந்த நேயருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 10:44 நிகழ்ச்சியில் எடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன்
0: மேடம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தூள் படத்திலிருந்து கொஞ்சம் போல நடந்து கொண்டு அசிந்த
0: ராணி. கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன், ஆன்சர் தெரியுமான்னு பார்க்கலாம். இசை கருவியான தவில் எந்த மரத்தின் தடியிலிருந்து உருவாக்கப்படுகிறது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? இல்லை இல்லை. ஆப்ஷன் ஏ அரச மரம், ஆப்ஷன் பி பலாமரம்.
1: பலாமரம்
0: பலாமரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது கரெக்ட் ஆன்சர் தான். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. தவிலோட இடப்பக்கம் வந்து எருமை கன்றின் தோளால் வந்து செய்யப்படுறதா சொல்கிறாங்க, வலப்பக்கம் வெள்ளாட்டு தோளால் செய்யப்படுது. தவில் வாசிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சி புரசை அல்லது வேப்ப மரத்தோட உறுதியான தடியில் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தவில் பலாமரத்தில் இருந்து தான் தயாரிக்கப்படுது. அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, April 23 பிறந்து மற்றொரு April 23 மறைந்த உலக புகழ்பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் யார்? நிகழ்ச்சியின் நிறைவான கேள்வி. சொல்றாங்களா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இப்ப பாடல் கேட்கலாம்.
2: மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுலு பறக்கும் தானே, என் பேராண்டி மதுர வீரன் தான்.

வலிதா அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதை. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்து மற்றொரு ஏப்ரல் 23ஆம் தேதி மறைந்த உலக புகழ்பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னு. அடுத்து நமக்கு வந்து மன் கி பாத் வர போடுறதுனால கேட்ட அந்த பாடல் தான் நிறைவான பாடல், அதனால் ஆன்சரை நானே சொல்லிடுறேன். வில்லியம் ஷேக்ஸ்பியர், அவங்க தான் ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்தாங்க, மற்றொரு ஏப்ரல் 23ல் வந்து மறைந்தாங்க. பிறந்ததும் இறந்ததும் ஒரே ஏப்ரல் 23ஆம் தேதி. ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், அந்த படைப்பு தலை சிறந்த படைப்பை கொடுத்தவங்க அவங்க தான். 38க்கும் மேற்பட்ட நாடகங்களை எடுத்து பல கவிதைகளையும் வந்து எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி பதில் சொன்னவங்க வைக்கால் பெட்டி ரேணுகா தேவி அவர்கள், முத்தாலங்குறிச்சி பாலசுப்ரமணியம் சார், முகபூர் ஜோதி அவர்கள். எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நேர்களை, இன்னும் சில நொடிகளில் 136வது மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி. தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: बनाएंगे। 15 अगस्त हर भारतीय के लिए गर्व का दिन है। ये उन असंख्य वीरों को याद करने का दिन है जिन्होंने भारत माता की स्वतंत्रता के लिए अपना सब कुछ समर्पित कर दिया। उनके त्याग और तपस्या की वजह से आज हमारे हाथ में तिरंगा है। इस तिरंगे में हमारे संविधान के आदर्श हैं। साथियों, पिछले कुछ वर्षों में हर घर तिरंगा अभियान ने पूरे देश को एक अद्भुत भावना से जोड़ा है। हर घर हर गली में तिरंगे का उत्सव दिखाई देता है। इस वर्ष भी हमें हर घर तिरंगा अभियान को पूरे उत्साह के साथ आगे बढ़ाना है। अपने घर पर पूरे सम्मान के साथ तिरंगा फहराना है। साथियों, हर वर्ष 15 अगस्त से पहले आप मुझे बहुत से विचार और सुझाव भेजते हैं। इस वर्ष भी आप अपने विचार MyGov पर जरूर साझा कीजिए। मुझे आपके सुझावों का इंतजार है। साथियों, मन की बात में आज इतना ही। अगले महीने हम फिर मिलेंगे। देशवासियों की अनेक नई उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ, तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்க

கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%-க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுக்களில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு

ஊரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்ப

பிரபலத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமையடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000த்துக்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும்.

எனதருமை நாட்டுமக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை

இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம்

வருகிறதோ, இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமைமிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம்

0: தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15 தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: நேரம் 12:01. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை தெரிவித்தார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் இந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுக்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை BJP மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் 444 திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நிலக்காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்வாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ FM 101.4.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Mama, innaachu?
2: Mootu vali thaanga mudiyalamma. Operation pananum solranga.
1: Appa உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
9: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைபண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுப நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ரகளைகளை பற்றி தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஒரு மணிக்கு நலம்தானாவில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவர் நிர்மலா ஜெயக்குமார் அவர்கள். தொடர்ந்து நலம்தானாவில் முதியவர்களின் தனிமையை போக்குவது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோடு குக்கு கேட்கலாம். பிற்பகல் 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கார்கில் வெற்றி தினம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள் திரைசை பாடல்களோடு. ஆறு நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 8:00 மனதின் குரல், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இளங்காட்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகளோட கேட்கலாம். 9:00 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் டெல்லி, டெல்லியிலிருந்து அஞ்சலாக நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 சுகமான ராகங்களில் தொலைபேசி வழி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் மறக்காமல் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: அப்பால் சுவை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இன்னிசை மலையில் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 வந்தாச்சு சிநேகிதியே. ஒவ்வொரு நாளும் சிநேகிதி நிகழ்ச்சியில் பல நினைவுகளோட உங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம் இல்லையா, சுப நிகழ்வுகள். அதாவது திருமணமாக இருக்கலாம், சடங்கு வீடாக இருக்கலாம், அல்லது பால் காய்ப்பு வீடு, இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகள், காது குத்து வீடு, இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகளில் நடந்த பல சுவாரஸ்யமான ரகளைகள் சம்பவங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் எங்கள் கூட.
1: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு.
0: நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி யாருன்னு கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி கல்யாணத்துல ரொம்ப தான் கலக்கட்டும். அதுலயும் அந்த அத்தை பொண்ணுக்கும் அத்தை பையனும் மாமன் பையனும் அங்க அங்கதான் நம்ம இது ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன்னா அவன் புறப்பட்டு கிரப்பிட்டு வெளியே வரும்போது அவன மறைச்சுக்கிடுவானுவா, குழந்தனா இருந்தா.
0: சரி,
2: எனக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு வைக்கிறத வச்சு நீ போப்பா அப்படின்ட்டு. அந்த காலத்துல ஆலத்தி தட்டி எடுத்து வச்சுட்டு விடவே மாட்டாங்க. அந்த எத்தனை கொழுத்தியா மாதிரி இருக்காளோ, எத்தனை மைனி மாதிரி இருக்கோ, அத்தனைக்கும் பைசா போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க.
1: எங்களை தாண்டிதான் நீங்க போனோம் அப்படின்ற மாதிரி. எப்பவுமே
2: எங்க அம்மா காலத்துல, எங்க அம்மா காலத்துல எங்க மகன் 100 வயசுக்கு மேல இருக்கும்னா, அப்பவுமே நான் அவங்க மாமா மகன்கள் என்று அவங்க வழி மறிச்சாங்க. அப்ப இப்படி எல்லாம் உண்டு பண்ண. அதே மாதிரி நான் எங்க மாமா, எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க மாமா மகனுக்கு அவன் புறப்பட்டு அப்படியே கார்ல
1: வருவான்ல,
2: அப்ப பக்கத்துல சொல்லுவாங்க பகல் கொள்ளை பகல் கொள்ளை அப்படிம்பாங்க. நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுல்ல.
1: கண்டிப்பா அவங்களும் வந்து சந்தோஷத்துல நம்ம என்ன கேட்டாலும் செய்யணும்ங்கிற ஒரு இதுல இருப்பாங்க.
2: அதே மாதிரி இந்த புள்ளைங்க பெருசா இருந்தா பாட்டிமாருக்கு எல்லாம் மஞ்சளை தேய்க்கிறது, மயனி சம்பந்திக்கு மஞ்சளை தேய்ச்சி விட்டுறது.
1: பாருங்க, நிறைய ரகலை பண்ணிருக்காங்க.
2: இருக்கவங்க பெருசோருக்கு ஒண்ணு கொண்டு மயனி சம்பந்தி மஞ்சள் மஞ்சள் தேய்க்க ஆரம்பிச்சிடும்.
0: சரி, மொத்தத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மத்த சிநேகிதிகள் என்ன சொல்லுவாங்க?
1: உங்களுக்கு வந்து எல்லா நினைவுகளும் வந்துருச்சு. ரகலை நானு.
0: சரிங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
2: நன்றி, நன்றி சார்.
0: வணக்கம். ஆஹா, நமக்கு ரிங்கடிக்காங்களே. ஸோ சம்பவங்கள் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மறக்க முடியாத சில விஷயங்களை நம்ம வந்து அப்பப்போ நினைவுபடுத்துவோம். அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பூவன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். சொல்லுங்கம்மா.
3: ஆறுமுகம் மடிதன் சாந்தி.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: நாங்க எங்க எங்க அத்தா எந்த மாதிரி ஒரே வட்டம் வடி வந்து ஊனு பாத்துக்கோங்க. எங்க அதனால ஊதிட்டே இருந்தோம். நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அப்ப வந்து கீழே இருந்து தான் சாப்பிடணும். டேபிள் எல்லாம் கிடையாது.

0: அந்த கீழே இருந்து சாப்பிடும் போது அந்த பக்கம் வருதுன்னு இந்த பக்கம் வருதுன்னு நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்க அத்தா முடி எங்க முடி இருந்து நெடுப்பமா கிடக்கும், ரெண்டு பேரும் முடியும் சேர்த்து வச்சு வெட்டி வச்சுட்டு நாங்க
1: ஆமா இது நிறைய நானும் பாத்திருக்கேன். நீளமா இருந்தா கெட்டி விட்டு யாரும் எந்த இடத்துக்கும் நகர முடியாதபடி அது ஒரு காமெடியா நடக்கும்.
0: ஆமா கெட்டி விட்டு எங்க அத்தா நாங்க கீழே விழுந்துட்டோம். கீழே வந்தா அவர் சிரிக்காரு, சிரிப்பு நீங்க கீழே விழுட்டு நான் தூண்ணி விட்டேன் அப்படின்னாரு. கோவம் வந்துட்டு அப்புறம் அத்தா தானே சிரிப்பு வந்துட்டு
2: இவ்வளவுலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு.
1: இன்னைக்கு மறக்க முடியாதபடி ஒரு சந்தோஷமா பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க.
2: சூப்பர் சூப்பர்.
0: அப்ப கல்யாணம் விடுதா அப்படிதான் கலாட்டாவா சிரிப்பா இருக்கும்.
1: அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துருவாங்க சொந்தங்கள் எல்லாம் நிறைய.
0: அப்ப வந்து எல்லாரும் ஒன்னடியே சாப்பாடு எல்லாம் பொங்கி சாப்பிடுவாங்களா, அப்ப நல்ல கலகலன்னு இருக்கும்.
1: நீங்க பேசுறதுலயே தெரியுது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ரகலை பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு. ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி. ஓகே சூப்பர். இந்த நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததான் முதலாவது ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஆனந்தம் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 சுப நிகழ்வுகளில் நடந்த சுவாரஸ்யமான ரகளைகள் பற்றி தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அன்பு ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு 256-1133 அதாவது இந்த சுப நிகழ்வுகள் நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க தெரியுமா ஃபோட்டோகிராஃபர் அவர் மாப்பிள்ளை பிஸியாக இருக்காரோ இல்லையோ அந்த ஃபோட்டோகிராஃபர் ரொம்பவே பிஸியாக இருப்பார். அதில் அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் போட்டு படுத்துகிற பாடு இருக்கு இல்லையா, கொஞ்சம் இப்படி நெளிஞ்சு நின்னுங்க, இப்படி சாஞ்சு நின்னுங்க, கொஞ்சம் அப்படி கீழே அப்படி மடங்கி நின்னுங்க இப்படின்னு சொல்லி நிறைய
1: நிறைய போஸ்ட் சொல்லி கொடுப்பாரு.
0: ஆமாம், ஆனால் அவர் சொல்லி வேற காமிப்பார் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையெல்லாம் மூவ் பண்ணி காமிப்பார் பாருங்க. ஸோ அடுத்து ஸ்நேகிதி யார் என்ன சொல்ல போகிறாங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம்மா, யார்?
2: லலிதா.
0: லலிதா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஆ,
0: தாளையத்து லலிதா சொல்லுங்கம்மா. விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது.
1: நீங்க பேசுறது கிளியரா இல்லையாமா?
0: வீட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்க, டவர் கிடைக்க மாட்டேங்குதோ? நீங்க பேசுறது இன்னும் தெளிவா கேட்க மாட்டேங்குதே. சில நேரத்தில் டவர் இல்லாட்டினா கூட அந்த மாதிரி இருக்கும், வெளியில் வந்தீங்கன்னா கொஞ்சம் டவர் கிளியராக கிடைக்கும். சொல்லுங்க. ஆ சொல்லுங்க, கேட்குது.
2: கல்யாண வீடுகளில் மாமா பிள்ளை அத்தை பிள்ளை தேடி பேசுவோம்லையே.
0: ஆமா,
2: ஐயோ நீ இருக்க ஊரில் உங்க கடையில் அரிசிலாம் இருக்க இருக்குதாடிங்க அப்பாங்க.
0: ம்,
2: குண்டா இருக்கும் சொல்லிட்டு.
0: சரி, ஓ அரிசி.
2: ஆமாம், அப்புறம் எங்க ஒரு அத்தை மகன்.
0: சரி,
2: எங்க அக்கா, எங்க அக்கானா பெரியம்மா மகா அக்கா.
1: சரி,
2: ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் பிறந்து பெரிய பிள்ளை ஆயிட்டு. அது எனக்கு அவரு சொல்லுவாரு, சரசு வாரியாடி சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் பாரு.
1: இதெல்லாம் வந்து கிண்டலா பேசுறது
2: வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்டுட்டு வரும். நான் வாரம்பா அவருக்கு பாத்துட்டேதான் இருப்பாரு.
0: இன்னொரு விஷயம், இந்த பொண்ணு மாப்பிள்ள வந்து திருமணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது அந்த இது சுத்துவாங்க இல்லையா, அது
1: என்னது,
0: ஆரத்தி. ஆரத்தி எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல நடக்கக்கூடிய கூத்தா
1: முதல் நேயர் சொன்னாங்க இல்லையா, அந்த சுல்தானியம்மா அதாவது காசு கேட்பாங்க, அதாவது அவங்களை விட மாட்டோம் நாங்க
0: குழந்தைகளுக்கெல்லாம்
1: சேர்ந்து நாங்க கேட்கறத கொடுத்தாதான் உள்ள விடுவோம்
0: விடுவோம் கேட்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மாப்பிள்ளைகள் இதுக்காவே ஒரு 100 ரூபாய் கையில வச்சிருப்பாங்க அல்லது 50 ரூபாய் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க அதுக்கு பத்தாது அப்படிதானே,
1: கையில கிடைக்கிற மோதிரத்தை கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அட்ராசிட்டிஸ் வந்து
1: நிகழ்வுகள் அப்படின்னாலே இந்த ரகளைகள் இருந்தாதான் அது வந்து சுவாரஸ்யமா போகும் இல்லையா.
0: இன்றைய காலத்துல இன்னும் வித்தியாசமான முறையில கூட நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில், அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம், அதனை தொடர்ந்து பணக்காரன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை

அமைச்சிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: சிநேகிதியே, சுப நிகழ்வில் நடந்த பல சுவாரஸ்யமான ரகளைகள் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து பேசக்கூடிய சிநேகிதி யாருன்னு நம்ம வந்து கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் யார் இருக்கீங்க? சொல்லுங்க, சந்திரகலாமா?
1: தாரத்தி எடுப்பாங்களா சார்?
0: ஆமா
1: சார், இந்த பொண்ணுங்க விடிய விடிய தூக்கம் இல்லாம நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஆராத்திக்கு தின்பண்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க.
0: சரி, ஆராத்திக்கு தின்பண்டங்களா?
1: பசங்க நீங்க அந்த காய்கறியை தவிர அந்த ஸ்நாக்ஸ் அவ்வளத்தையும் ஒரு கேங்கா இருப்பாங்க எடுத்துட்டு, வெறும் சட்டை தான் இந்த பொண்ணுங்க கொண்டுட்டு போவாங்க. அக்காவோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் இந்த ஹிட் கொடுப்பாங்க இல்லையா, என்னவாங்க ஒரு சின்ன கவளை குட்டி எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி எடுத்து பொண்ணோட அக்கா இல்லைன்னா தங்கச்சிக்கு மட்டும் அந்த டிபன் பாக்ஸ்குள்ள வச்சு கொடுத்துருவாங்க.
2: நான்
1: அந்த பொண்ணோட தங்கச்சிட்ட போய் சொல்லிட்டேன், இப்படி உன் பாக்ஸ்குள்ள தவளை இருக்குதுப்பா, திறக்கையில பாத்து தரேன்னு ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன். தெரிஞ்சதுன்னா போய் சொல்லிடுவேன்.
0: உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லையா, அனுபவங்கள்?
1: ஆமா கண்டிப்பா, இப்பவும் அதான் சார், அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறதா மறக்கவே முடியாது. அவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி அழகா கொண்டுட்டு வருவாங்க, காய்கறி வச்சா சொல்லிடுவாங்க, ஏமா அப்படி அடுத்த தடவை அப்படி காய்கறி வைக்காதங்க, ஏன்னா கேக்கு பழம் சாக்லேட் நிறைய பல வகைகள்லாம் நல்லா டிசைன் டிசைனா அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு கூட மிச்சமே இராது சார், அந்த பொண்ணுங்க ஆராத்தி எடுத்து முடிக்கங்க அந்தாலும் அவ்வளத்தையும் அள்ளிட்டு விட்டுருவாங்க. அந்த அது பாவம் வெறும் சட்டோட தான் போகும்.
0: ஐயோ,
1: வயலுக்குள்ள போயிருவாங்க நைட்டு நேரம், தோடம் பயிரவே மாட்டாங்க, போய் ஒரு குட்டி தவளையா தேடி புடிச்சு எடுத்து அது வச்சு குடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாங்க பொண்ணுங்கிட்ட முன்னகட்டியே சொல்லிடுவோம், எங்களுக்கு தெரியலன்னா அந்த பொண்ணுங்க மாட்டிக்கிடும்.
0: சரி, இப்ப இதுவரைக்கும்
1: டிபன் பாக்ஸ்
2: பேசக்கூடிய
0: சிநேகிதி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: இங்க கால் கடிச்சது தெரியாம அங்க ரேடியோல கேட்டுட்டு.
0: ஆமா, ரேடியோலயே கேட்டுட்டு இருக்கீங்களா? வணக்கம். இல்ல, நம்ம வாய்ஸ் நமக்கே கேக்குது இல்லையா? நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
2: ஆமா, அதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, பெட்டி பெருசா இருக்கும், அந்த பெட்டி சரி ஒண்ணு திறந்தா கிஃப்ட் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு பாக்க போனா அதுக்குள்ள ஒரு பெட்டி, அந்த மாதிரி திறக்க திறக்க திறக்க திறக்க கடைசி பாத்தீங்கன்னா அந்த பால் டப்பா அந்த பாப்பாக்கு குடுக்கற அந்த ரப்பர் இருக்கும்
0: சொல்லுங்க,
2: இதுக்காகவா இவ்வளவு நேரம் திறந்தோன்ற
0: அதுலயும் பேப்பர் பேப்பரா சுருட்டி
2: சுருட்டி வச்சிருப்பாங்க,
0: அதை ஃபுல்லாத்தையும் கிண்டி கிளறி எடுத்து.
2: ஒரு ஆர்வத்துல ஏதாவது பெரிய கிஃப்டா இருக்கும் போல ஏதாவது வித்தியாசமா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாப்பிளையும் பொண்ணும் வந்து போட்டி போட்டு திறப்பாங்க, கடைசி பார்த்தா அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும்.
0: ஐயோ, இப்படி எல்லாம் அந்த பரிசு கொடுக்கறதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இல்லையா? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இதோட சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கலாப காதலன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: பன்னிரண்டு மணி 39 நிமிடம் ஆயாச்சு. நிலைப்பண்பலை

0: உச்சி 2.6 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து யார் பேச போறா? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரர் கோபாலனுக்கு, வணக்கம் பிரேமி மடத்திற்கு, வணக்கம். நான்
0: வணக்கம்.
1: வாசுதேவன்ல இருந்து அனந்தி பேசுறேன். நல்லா
0: சொல்லுங்கம்மா.
1: இருக்கீங்களா?
0: ஆ, நலமா இருக்கம். சொல்லுங்க.
1: ரகலைனா நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்னதா உள்ள ஒரு சாக்லேட் தான் இருக்கும், ஆனா மேல மேல மேல மேல கவர் 50 கவர் சுத்தி வச்சிருப்பாங்க.
0: ஆமா,
1: அவங்களே பிரிக்க சொல்லுவாங்க.
0: இந்த பாட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பிரேமி கூட அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா?
2: பெரிய பர்த்டே மாதிரி இருக்கும், உள்ள பெரிய கிஃப்ட்
1: அப்படியே பிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம சுத்தில இருக்கவங்களாம் எதிர்பார்ப்போட இருக்கும்போது அவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கும். பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க.
0: 10 ரூபா சாக்லேட்டுக்கு இவ்வளவு பெரிய டப்பா வாடான்னு.
1: ஆமா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது பொருள் தான் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போது சிரிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மோதிரம் போட்டு விளையாடுறது, அந்த தவளையில தண்ணி வச்சு முக்கால் வாசி வச்சு பொண்ணு மாப்பிள்ள எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அது போடுறவரு சில சமயம் போடவே மாட்டாரு, கையில இருக்கும் போது.
0: ஓஹோ, அது வேறயா?
1: இல்லையே இல்லையாங்க. அப்புறம் ரெண்டாவது அதான் போடுவாங்க. அது யாரு ஃபர்ஸ்ட்ல எடுக்காங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல பெண்ணை எடுத்துருவாங்க, சில இடங்கள்ல மாப்பிள்ள எடுத்துருவாங்க. எங்க கல்யாணத்துல எங்க வீட்டுக்காரங்க தான் எடுத்தாங்க.
0: அவங்களுடைய மலரும் நினைவுகளை வந்து பகிர்ந்துகிட்டாங்க இல்லையா? வேற என்ன சொல்லலாம்? அடுத்து வரக்கூடிய சிநேகிதி வேற என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: கேடிசி நகரில் இருந்து புனிதா பேசுகிறேன்.
0: புனிதா, சொல்லுங்க.
3: நலமாக உள்ளீர்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஆம், நலமே.
0: சொல்லுங்க, உங்க ஊர்லயோ நீங்க போகக்கூடிய நிகழ்ச்சி, என்ன சொல்றது, சுப நிகழ்வுகள்ல நடந்த சுவாரஸ்யமான ரகலைகள் ஏதாவது இருக்குதா?
3: அது அநேகம் உண்டு, அதில் இரண்டு மட்டும் கூறுகிறேன்.
0: இரண்டு மட்டும் கூறுகிறேன். ரொம்ப யோசிச்சு கூறுற மாதிரி தெரியுது.
3: ஆமா, நிறைய பேருக்கு வழிவிடணும்.
0: சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஆமா, 1993 உறவினர்கள் கல்யாணத்துக்காக போயிருந்தோம்.
0: சரி,
3: நம்ம வீட்டுல இருந்து அடுத்த ஆண்டு, அதாவது அந்த வடக்கு பேர் சொல்லுவாங்கல்ல,
0: ஆமா,
3: அந்த மாதிரி ஒரு 20-30 வீடு தள்ளி.
0: சரி,
3: அப்போ கல்யாணத்துக்கு போனோம், சாப்பிட்டோம், எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்தோம். அப்படின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்க, அப்ப நாங்க சித்தனை படிச்சிட்டு இருந்தோம், பிள்ளைங்களோட விளையாட வைக்க இருந்தோம். அப்புறம் மறு வீடுன்னு ஒண்ணு போவாங்க
0: பாருங்க.
3: அப்போ என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாருமே வேன்ல ஏறினாங்க. அதுக்கப்புறம் புனிதா நீனு ஏறு அப்படின்னு எங்க அத்தை மகா சொல்லிச்சு. உடனே ஏறவும் எங்க அம்மா பாத்துட்டாங்க, எப்படி வந்தாங்கன்னே தெரியல. வந்தாங்கன்னு கீழே இறங்க அப்படின்னாங்க. ஏமா சார், நம்ம அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணம், ஒண்ணு இறங்கு அப்படின்ட்டாங்க. என்னடா அண்ணனுக்கு நாளைக்கு கல்யாணமா? எப்படி அண்ணனா பெரியப்பா பையன், பக்கத்து வீடுதான் நமக்கு.
0: சரி சரி,
3: அப்படி நாளைக்கு அப்படின்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணு புரியாம இறங்கின கடைசியில பாத்தீங்கன்னா 2002 எங்க பெரியப்பா மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அப்படி கோமா வந்துச்சு.
0: உங்ககிட்ட சும்மா சொல்லிருக்காங்களா?
3: ஆமா, அதாவது நீ போனா அந்த பிள்ளைங்க வாய் உதாரணமா பேசுவ, நீ வாய் பேச மாட்ட, ஏதாவது அடிச்சு விடும் பிள்ளைங்க, அதனால நீ வேண்டாம் அப்படின்னாங்க.
0: சரி சரி சரி, சூப்பர்.
3: அது மறைமுகமா சொல்லத, நாளைக்கு நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லி உன்னை இறக்கி கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா.
0: அதையும் நீங்க நம்பி இறங்கிட்டீங்க.
3: ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம், எங்க சித்தி என்ன சொன்னாங்க, இந்த பக்கத்து வீடுதான், அந்த வீட்டுல இரு, நான் இப்ப வந்துடும் அப்படின்னாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வேன்ல போயிட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க. மணி 6 ஆச்சு.
0: சரி,
3: இருக்க இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நிறைய பசங்க விளையாட வைக்க சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்க.
0: சரி,
3: அப்புறம் எம்மா நீ எந்த ஊரு அப்படின்னா, நாங்க திருக்குறங்குடி அப்படின்னு சொன்னேன். அங்க எல்லாரும் போயிட்டாங்க வேணும்னு எனக்கு ஒண்ணுமே ஓடல. அதுக்கப்புறம் தான் எங்க பெரியப்ப பையன் வந்து அப்புறம் பைக்கில கொண்டு கூட்டு கொண்டு வீட்டுல கொண்டு வந்தாங்க. உங்க மகா பத்திரமா ஒப்படைச்சிட்டு
0: நினைவுகள் வச்சிருக்கீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில எடுத்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்தலாம். அன்புள்ள அப்பா படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பாடு.

0: 12:50 ஆயாச்சு. சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்து சுப நிகழ்வுகள் நடந்த சுவாரஸ்யமான ரகலைகள் பற்றி தான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சிநேகிதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். ஆரங்கேரிலிருந்து இந்திரா பேசுகிறேன்.
0: ஆரங்கநேரிலிருந்து இந்திராமா சொல்லுங்க.
2: ஆரங்கியாவூர்.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
2: இந்த பாட்டை கண்டனே பழைய நினைவுகள் வந்துட்டு
0: வந்துடுச்சா? அதுக்காக தான் அந்த பாட்டே போட்டுச்சு.
2: அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி போனா குடும்பத்துல அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் அழுவாங்க.
0: சரி, பொண்ணு அழாதா?
1: இல்ல, அவங்க அழுறத பார்த்து பொண்ணும் சேர்ந்தாலும்.
0: ஹலோ, கேக்குதாமா? நல்லா பேசிட்டு இருந்தீங்களே, அமைதியா இருக்க திடீர்னு ஏன்?
1: என்னாச்சு? இப்பவே அழுதுட்டாங்கன்னு நினைக்கிற பழைய
2: நினைவுகள்ல பேசிட்டு தான் இருக்கேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: வேற
0: எதுவும் சம்பவங்கள் நடந்துச்சா?
2: இருக்கு, அவ்வளவுதானா?
0: அதே எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன பிரேமி, இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் அப்படி அனுதா என்ன சொல்றது, ரொம்ப பிரிஞ்சு போறத நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்கன்னு
1: சொல்றாங்க. அது கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முதலே அவங்க பேசி பழகினவுனே அவங்களுக்கு வந்து புதுசா போற இடம் மாதிரி தெரியாது,
0: பழக்கம் ஆயிடுச்சு. என்ன
1: மாமியார்
2: ஏற்கனவே
0: நல்லா பழகிதான் இருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது இல்லையா? சூப்பர் சூப்பர், நன்றிமா நிகழ்ச்சி கலந்துக்கிட்டது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா, அதாவது ஒவ்வொருத்தட்டையும் பேச பேச தான் நிறைய சம்பவங்கள் நமக்கு வந்து வெளியில வருது.
1: சுவாரஸ்யங்களை சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
3: பிரேமா பேசுறேன்.
0: பிரேமா,
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா.
3: கல்யாண வீட்டுல பெரிய பிரச்சனை வர்றதுமா, பத்திரிக்கையில பேர் போடல.
1: ஓ,
3: ரகளை ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு.
0: ஐயோ,
3: வந்தவங்கள வாங்கன்னு கேக்கலங்க ஒரு குரூப் கண்டுக்கிறது.
1: அது உண்மைதான்,
0: கரெக்ட்.
3: அப்புறம் பந்தியில என்ன நல்லாவே கவனிக்கல, சாப்பிட சொல்லல, இப்படி பிரச்சனைகள் பெருசா வந்து அதான்
0: என்ன சொல்றது, அவங்க வந்து வேற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க, சிந்தனையில இருக்கும் போது இவங்க கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, பேர் போட்டது ஒரு பக்கம், பேரை தப்பா போட்டுட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு
3: பிரச்சனை. தரல தூக்கி என் பிள்ளைய கொண்டு போய் வைக்கல, கொண்டு போய் என் பிள்ளைக்கு தரலன்னு அது ஒரு
0: சட்டம். தாம்பளத்தட்டு தூக்குறதுல இருந்து சாப்பிட்டு முடிச்சு வெளியில போற வரைக்கும்
3: என்ன,
0: அந்த தாம்பள பை குடுக்கறதுலயும் பிரச்சனை இருக்கு. என்ன, எனக்கு தாம்பள பையில அந்த பரிசு இருக்குது,
1: ஒருத்தர் விடாம
0: பரிசு இல்லையா?
3: எனக்கு
0: பரவாயில்ல, அதாவது இது ஒரு சண்டை அப்படிங்கறத விட இது ஒரு வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரகலைன்னு எடுத்துக்கலாம். ஜாலியாவே எடுத்துக்கலாம்.
1: சூப்பர், நன்றி
0: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. ஸோ இதுலயே மொய்கவர்ல நடந்தக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. மொய்கவர் கொடுக்கறதுல என்ன, அதாவது மொய் கவர்
1: இது எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குறைகளை கண்டுபிடிச்சி ரகலை பண்றதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க.
0: கண்டிப்பா. அதே மாதிரி சாப்பிடும் போது கொஞ்சம் பாயாசம் டேஸ்டா இருக்கும், இப்ப நம்ம எல்லாம் போறோம் வைங்களா, கூட கொஞ்சம் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். அப்ப எல்லாரும் மாதிரி நம்ம கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயாசம் அங்க வாங்க, அந்த இவர் கொஞ்சம் கூட கொஞ்சம் பாயாசம் தேவைப்படுதான் அவர் பக்கத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அங்க வைக்க சொல்றது.
1: அப்பதானே நமக்கு சேர்த்து ஊத்து.
0: ஆமா, வைக்க சொல்லிட்டா கொஞ்சம் அப்படி இங்கேயும் வச்சிருங்க. எனக்கும் நடந்த அனுபவமா கூட நீங்க
1: நடந்திருக்கும், எல்லாருமே நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நிகழ்ச்சியை கேக்குற

ஆமாம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்து நெருங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் விகடன் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் அதிகம் ஒரு மணி. இனி கேட்கலாம்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
3: இன்னைக்கு 40 வயசு மேல உள்ள பெண்களுக்குள்ள மாதவிடாய் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேச போறோம். 40 வயசு ஆன உடனே நம்மளோட உடம்புல நிறைய மாற்றங்கள் வருது. இது எப்படின்னா, வயசுக்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் வருதுல்ல, அதோட ரிவர்ஸ். நிக்கிறதுக்கு நம்ம உடம்பு தயாராக போகுது. சென்னப்பையில் முட்டைகள் குறைய ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை ஏற்கனவே குழந்தை இருக்கிறதுனாலையோ என்னவோ நிறைய வீக்கம் அதிகமாகும், மாதவிடை அதிகமாகும். நிறைய பெண்களுக்கு அது வரைக்கும் 3 நாள் மட்டுமே தீட்டுப்பட்டு இருந்தவங்களுக்கு 5 நாள் 6 நாள்லாம் படுறது நிறைய பார்க்கப்படும். அதே மாதிரி தீட்டு வந்து 30 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 25 நாளைக்கு ஒருக்கா, 26 நாளைக்கு ஒருக்காவே தீட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாவே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 40 வயசுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் வருவது நார்மல். ஒருவேளை உங்களுக்கு மாதவிடாயினால நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு வைங்களேன். மாதவிடாய் ரொம்ப அதிகமாக போகுது, கட்டி கட்டியாக போகுது, அந்த அளவுக்கு ஓவராக ப்ளீடிங் ஆகுது. இல்லைன்னா 7 நாள் 8 நாளுக்கு ப்ளீடிங் இருக்கு. அந்த மாதிரி ஓவராக மாதவிடாய் போச்சுதுன்னா கட்டாயம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது கர்ப்பப்பையில் ஏதாவது சத வளர்ச்சி இல்லைன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்கிற கட்டியோட அறிகுறியாக ஆகலாம். ரெண்டாவது, தீட்டு வரவே இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? 40 வயசுக்கு மேலே தீட்டு நிற்கிற பருவம் தான். தீட்டு வரவே இல்லைன்னா, 1 வருஷம் வரைக்கும் வரவே இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாதவிடாய் நின்றுச்சுன்னு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சில உங்களுக்கு எப்படின்னா வந்து தள்ளி தள்ளி வரும், இர்ரெகுலராக ஆகும். சில மாதம் 2 மாதம் வராது, அப்புறம் 2-3 மாதம் கரெக்டாக வரும், திருப்பி 1-5 மாதம் வராது. அதே மாதிரி 1 வருஷம் வரைக்கும் வராமல் விட்டாச்சுன்னா இனி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு அர்த்தம். நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். அந்த மாதவிடாய் வந்து அப்படி நிற்கிறவங்க நான் வந்து பாக்கியம்தான் சொல்வேன். ரொம்ப ஓவர் ப்ளீடிங் இல்லாமல் தள்ளி தள்ளி தள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அப்படி நின்றுட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அப்படி நிற்கும், அது வந்து கவலைப்படுறதுக்கு இல்லை. 40 வயசுக்கு மேலே அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். குழந்தையாக இருக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு இல்லைன்னா வந்து குழந்தை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா செக் பண்ணுறதுல ஆனால் தப்பு இல்லை. செக் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லைன்னா நிம்மதியாக இருங்க. பீரியட்ஸ் தள்ளி போடுறதுனால பயப்பட வேண்டாம். 3வது, உங்களுக்கு இர்ரெகுலர் ப்ளீடிங். ஸோ 3 நாள் தீட்டு வந்தது, அப்புறம் 1 வாரம் கழித்து திருப்பியும் படுது. இது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நிறைய ப்ளீடிங் ஆகிறது மாதிரியே தீட்டு வந்து கம்மியாக நடுவில் நடுவில் படுறதும் ஒரு டேஞ்சர் சைன். இது வந்து என்னத்துக்கு ஆபத்து அறிகுறிக்குதுன்னா, கர்ப்பப்பை வாயில் புற்றுநோயோ இல்லைன்னா யூட்ரஸில் ஏதாவது சதகட்டியோ இல்லைன்னா உள்ள ஒரு வேறு ஏதாவது ஒரு கர்ப்பப்பையில் கேன்சராக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தீட்டு மாதம் மாதம் கரெக்டாக வராமல் நடுவுலையும் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது முக்கியம். ஸ்கேன் பரிசோதனை வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டியிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த பேப்ஸ்மியர்னு சொல்கிற புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நம்ம கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்ணு இருக்கான்னு தெரியும். இந்த ரெண்டும் தான் 40 வயசு மேலே ரொம்ப காமன். கர்ப்பப்பை கேன்சரோ கர்ப்பப்பை வாயில் கேன்சரோ இல்லைன்னு நமக்கு தெரிகிறது ரொம்ப முக்கியம். அதில் பீரியட்ஸ் வந்து ஓவராக ப்ளீடிங் ஆச்சுனாலும் சரி, இல்லைன்னா தீட்டு முடிஞ்சு நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாலும் சரி, நீங்கள் வந்து சுதாரிச்சிடணும், டாக்டரை போய் பார்க்கணும், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும்.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்கள்

0: மகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். நலம் தரும் நலம் தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. முதியவர்களோட தனிமையை போக்குவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். ஐயையோ, அப்போ இன்னைக்கு நீங்கள் சோகமான பாட்டு தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கீங்களா? அதாங்க கிடையாது. கிரிக்கெட்டில் நம்ம வந்து முதல் இன்னிங்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டுன்னு வைங்களேன், நமக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையோட ரெண்டாவது இன்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய நம்ம தான் அதுக்கு ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தான் பேட்ஸ்மேன், வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, யார் பாஸ் நம்மளை திட்டுவாங்கங்கிற பயம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பற்றி எந்த யோசனையோ நம்ம வந்து பிரச்சனைகளையும் பற்றியும் நினைக்க வேண்டியதில்லை. அந்தளவுக்கு அந்த முதுமையில் நம்மளுடைய அந்த காலத்தை வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக கொண்டு போவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கமான பாடல் பாசமலர் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
2: என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்னுடைய கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழணும் காலி.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: சூப்பரான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம் தானா. முதியவர்களோட தனிமையை போக்குவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது தனிமையாக போக்குறதுக்கு நம்மளுடைய நல்ல நண்பர்களை நம்ம வந்து உருவாக்கணுங்க. காலையில் அப்படியே வாக்கிங் போகிறப்போ நம்ம வயசில் இருக்கவங்ககிட்ட அப்படியே பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லணும். அப்புறம் அவங்க கூட உட்கார்ந்து பழைய அரசியல் பேசுகிறதுலாம் வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம நினைவுபடுத்துறது வந்து ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வயசுக்காரங்கக்கிட்ட நம்ம வந்து பேசும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கும் இல்லையா, அந்த நினைவுகள், பழைய நினைவுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியையும் நம்மளுடைய மன ரீதியாக உடல் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் திருவிளையாடல் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நிதரிதமா தொந்தரிக்கிறது கதா
1: கரிசம்
0: பரிக்கிறதா
1: பரணி
0: பரிக்கிறதை தகதிரி மதகதா பபமதா பபரி மதா பபரமா நிதா தனிரி தகரிமா

0: பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒரு மணி 20 நிமிடம் ஆயாச்சே. நெல்லை பண்பலை 102.6 நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. முதியவர்களோட தனிமையை போக்குவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்மளுடைய இளமை காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்போம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள், அதை எல்லாமே இப்போ செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. உதாரணத்துக்கு பாட்டு பாடுறதோ, நல்ல ஓவியம் வரைகிறது, அல்லது செடி வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டதில் நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது இந்த நேரத்தில். ஸோ இப்போ வந்து தாராளமாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு மாடியில் நம்ம வந்து கொஞ்சமாக செடிகள் வச்சு வளர்க்குறோன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி அதுலேருந்து ஒரு பூ பூக்கும் பார்த்தீங்களா, அந்த பூ பூக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளுடைய அந்த முதியவர்கள் அந்த வயதானதுக்கு அப்புறமும் நம்மளுடைய மனதளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குமுதம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளி

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா. முதியவர்களினுடைய தனிமையை போக்குவதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்களுக்கு புரியாத பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த பெரியவங்க வந்து அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த அனுபவ பாடங்களை வந்து சொல்லி கொடுக்கலாம். இதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்களுக்கு நிறைய டெக்னாலஜி இன்னைக்குள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம பேர பிள்ளைங்களோட போய் இதை ஃபோனில் இந்த பாட்டு எப்படிப்பா மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டு பார்த்தோம்னு வைங்களேன், அவங்க வந்து அவ்வளோ

0: அழகாக வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறத விட அவங்க நம்மளுக்கு அந்த சின்ன குட்டீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஒரு மணி 30 நிமிடம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இனிமையான பழைய பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறோம். நலம்தானா? வயதானதுக்கு அப்புறமும் நம்மளுடைய தனிமையான அந்த விஷயத்தை நம்ம எப்படி போக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த வயதானவர்கள்

அப்படிங்கிறவங்ககிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நூலகம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டுறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதி தரப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்று, ஆன்மீக பாடல்கள், நமக்கு பிடிச்ச பாடல்களை வந்து கேட்கலாம், நல்ல புத்தகங்களை படிக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் புதையல் படத்திலிருந்து.

நேர்லி நம்ம ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். 0444249648. அதே மாதிரி இது சம்மந்தமாக விண்ணப்பங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அது சம்மந்தமாக தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இல். இது நலம்தானா?

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரில் இன்று மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் செஞ்சு அல்லது குரல் பதிவு மூலமாக தெளிவாக பதிவு செஞ்சும் நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 9443367 9 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பாடலை தட்டி விடுங்க. நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறோம். முதியவர்களுடைய தனிமையை போக்குவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே இந்த முதுமை அப்படிங்கிறது ஒரு சோதனை அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். இது வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு, மீண்டும் நம்மளை நாமே நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு அவகாசம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது இல்லையா. அதனால் மகிழ்ச்சியாக நம்ம வந்து முதுமை அப்படிங்கிறத வந்து கொண்டாடணும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கும். ரேடியோவுக்கு வந்து அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கருத்துக்கள் தெரிவிப்பாங்க, கடிதம் எழுதுவாங்க. ஸோ இது கூட அவங்களுடைய மனதளவில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் எங்கள் மாமா படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

மனசு. நான் தன்மன் தானி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள்

நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி. ஆமாங்க, நீங்களும் கேள்விகள் ஜாலியாக கேட்கலாம், நாங்களும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கேம் ஷோ அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். நலம்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் முதியவர்களுடைய தனிமையை போக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த இனிமெயில், அதாவது இந்த நம்ம வந்து ரொம்ப தனிமையிலே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மனசுலேயே வச்சுருப்பாங்க வயது ஆக ஆக. அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய முகத்தில் நல்ல ஒரு சிரிப்போட மற்றவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையான விஷயங்களோ பிரச்சனைகளான விஷயங்களாக இருந்தாலும் சரி கவலைகளையோ மறந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட மகிழ்ச்சியோட நல்ல ஒரு ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம வந்து கொண்டு வந்துட்டாலே போதும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து.

0: தவறாய் ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இன்று மாலை 5:02 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில ஜாலியா பேசலாம் குட்டீஸ், மறக்காம கால் பண்ணி பேசுங்க. கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், மிமிக்ரி பண்ணலாம், விடுகதை கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தலாம். நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 அடுத்தது தனிப்பிறவி படத்துல இருந்து பாடல் வந்துருக்கு.

இன்று மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலை குக்கு நிகழ்ச்சியில் நம்ம நிலைப்பண்பலை 102.6 நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர் உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் மறக்காமல் டைப் செஞ்சு அல்லது குரல் பதிவு தெளிவாக பதிவு செஞ்சு நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தானா நம்ம நிலைப்பண்பலை 102.6.

0: நலம்தானா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் முதுமை காலத்தில் நம்ம வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அதனால் முதுமை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாதுங்க, அதுதான் அனுபவங்களினுடைய அறுவடை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை சுற்றி நல்ல அன்பை வந்து பரப்பணும். அப்புறம் பாருங்களாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01 நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ 9443630794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சுரண்டை பிரேமா பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்று பல வாரத்தில் சத்து நேரம் அம்மாடியுடா.

2:06 நீங்க இந்த இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க உடையாம்புலி ஆகாஷ். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 13 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வினீத் ஐஸ்வர்யா, தேவதை கண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:18 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டுக்கிறாங்க, உடையாம்பொழியிலேருந்து அபிஷேக் அனீஷ் அரசு திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இரண்டு மணி 24 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டி ஆறுமுகராஜ், கணேசன் ராஜ் இவங்களுக்காக தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:29 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிவநாடானூர்லேருந்து மாறி ஆடுகளம் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலாம் நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:34 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:40 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்காங்க மேலழகியான்புரத்துல இருந்து பத்மாவதி. ஆசை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 51 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க மம்சாபுரத்துல இருந்து ரத்னா, அதிரூபா, அகிலன், வெற்றி, விக்ரம். இவங்களுக்கு இவங்க கேட்ட பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க கே கு கு கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு
1: க க க கி கி கு கு
0: வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க
1: க க க கி கி கு கு க க கே கு கு கு கே கே

2:58 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில நேர்கள்லாம் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இன்னும் சில பேர் பாடலையும் அனுப்பி வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெறும். உடையாமொழி, பத்மா, அருள்ராஜ், கடங்கநேரி, கண்ணன், சுமதி, பாளையங்கோட்டை, பிரணவி, ரக்ஷா, தென்காசி, ஷேக் முகமது, தென்காசி, முருகேசன், காளியம்மாள், தேனி, கார்மேகம், கண்ணன், விஜயா, ரவிக்குமார், கயத்தாறு, பிரகாஷ், வீரவநல்லூர், ஜெயராணி, கருணாநிதி, புதுப்பட்டி, தாமரைச்செல்வி, திருப்பூர், கனகரத்தினம், குருவன்கோட்டை, முருகன், தீபக், சுரண்டை, முகமது அன்வர், பாளையங்கோட்டை, ராமச்சந்திரன், டவுன், சங்கர், கருப்பசாமி, இவங்க எல்லாருமே பாடலை கேட்டு அவங்க பாடலை ஒளிபரப்ப முடியல நேரமின்மை காரணமாக. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில்

நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைப்பண்பலை 102.6. இன்னைக்கு தேசத்தின் பெருமை பேசும் மனிதநாடு நிகழ்ச்சியில நாம கொண்டாட போற நாள் சாதாரணமான நாள் இல்லைங்க. கார்கில் வெற்றி தினமான இன்று நம்ம நாட்டினுடைய பெருமையை, நமது ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை உலகத்திற்கே உரக்க சொன்ன கார்கில் விஜய் திவாஸ் பத்தி தான் வந்து இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, செங்கோட்டை படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6.

திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 கார்கில் வெற்றி தினம் பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அதாவது கடந்த 1999 பாகிஸ்தானோடு நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதுங்க. இதனுடைய வெற்றி தினமாக தான் ஆண்டுதோறமாக ஜூலை 26 வந்து நம்ம கார்கில் வெற்றி தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கார்கில் போரில் உயிர் தியாகம் செஞ்ச இராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையிலையும் இன்றும் நம் மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கார்கில் போர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலையும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 இந்த கார்கில் வெற்றி தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்னும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் மின்சார கனவு படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பாரதத்தின் பெருமை பேசும் மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கார்கில் விஜய் திவாஸ் பேசிட்டிருக்கிறோம். 1999 ஆண்டுங்க, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 18,000 அடி உயரத்தில் உறைபனி குளிரையும் வந்து பொருட்படுத்தாமல் தாய் நாட்டினுடைய எல்லைகளை காக்க நம்மளுடைய வீரர்கள் நிகழ்த்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மணித்திருநாடு கேட்டு இருக்கிறோம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 கார்கில் விஜய் திவாஸ் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். 1999 மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரைங்க, கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கும் மேலாக நடந்த இந்த போர் தான் ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உறைபனி மலைச்சிகரங்களில் மறைஞ்சிருந்த எதிரிகளை விரட்டி அடித்து ஜூலை 26 நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து ஆப்ரேஷன் விஜய் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சதாக அறிவித்தாங்க. அதனால தான் இந்த நாளை நாம் கார்கில் வெற்றி திருநாளாக வந்து கொண்டாடுறோம்.

3:25 கேட்டுட்டு இருக்கீங்க மணி திருநாடு. நம்ம நிலைப்பண்பலை 102.6 கார்கில் விஜய் திவாஸ், அதாவது கார்கில் வெற்றி தினம் தான் இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதாவது -10 டிகிரிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குறைவான ஒரு குளிர் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் மலை உச்சி மேலே நல்லா சௌரியமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வீரர்கள் செங்குத்தான மலையில் ஏறி போகணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குமா, அந்த உயரத்தில் நம்ம தாய்நாட்டினுடைய கொடி பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீரர்கள் ஒரே லட்சியத்தோடு போராடி நிறைவில் வெற்றியும் நம்ம வந்து அடைந்தோம்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 மணித்திருநாடு. நேரம் 3:31 ஆயாச்சு. கார்கில் விஜய் திவாஸ் அதாவது கார்கில் வெற்றி தினம் பற்றி தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போரில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் உட்பட பல தென்னிந்திய வீரர்களும் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செஞ்சு நாட்டிற்கு ரொம்ப பெருமையை சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நாம் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே வந்து நம்ம வந்து இதை சொல்லலாம்.

பாரதத்தின் பெருமை பேசும் மணித்தரு நாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட நம்ம நிலை பண்பலை 102.6 கார்கில் போர்ல வந்து களம் கண்ட வீரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொழி, மாநிலம், கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க. ஆனாலுமே நம்ம அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே உணர்வோடு தான் வந்து போராடினாங்க. ஸோ அதே ஒற்றுமையை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு நாம் தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மூன்று மணி 43 நிமிடத்தில் இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 மணித்திருநாடு. கார்கில் விஜய் திவாஸ் அதனுடைய வெற்றி தினத்தை முன்னிட்டு தான் இன்றைக்கி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாம் இரவில் ரொம்ப நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். எல்லையில் உறைபனியிலையும் சுட்டரிக்கக்கூடிய வெயிலையும் தூங்காமல் விழிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய முப்படை வீரர்கள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இல்லையா. ஸோ அவர்களுக்கு இந்த நாளில் வந்து நம்மளோட மனமார்ந்த நன்றியையும் மரியாதையும் எப்போவுமே நம்ம வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கிடலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது 7 அறிவு படத்திலிருந்து.

நேர்லி நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி. ஸோ மறக்காம கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். கேட்டுட்ருக்கீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மணித்திருநாள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி கார்கில் வெற்றி தினம் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம்.

மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 கார்கில் வெற்றி தினம் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ கார்கில்ல நமக்கு வெற்றி வகையை சூடி தந்த நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்போம் இல்லையா. ஸோ நாமளும் போய் எல்லை ஏறி போர் செய்யணும் அப்படிங்கிறதான் இல்லைங்க, நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கிறது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, நாட்டினுடைய தூய்மையை பேணுவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே இதுதான் நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான ஒரு மரியாதையாக இருக்கும்.

அனைத்து நாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கார்கில் வெற்றி தினமான இன்று கார்கில் விஜய் திவாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிரை விட தாய்நாடு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டிய அந்த கார்கில் வீர தியாகிகளுக்கு நம்மளுடைய அனைவரும் தன்னுடைய வீர வணக்கத்தையும் நம்ம வந்து செலுத்தணும். ஜெய்ஹிந்த்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லியூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றாா்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை மாலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நலிவன்பலை 102.6 இனிமே நம்ம விளையாட போறோம் பொதிகை தும்பி. பொதிகை தும்பினாலே விளையாட்டு தான், விளையாட்டுனாலே பொதிகை தும்பி தான். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் நிறைய ஜாலியான விஷயங்களை எங்ககிட்ட வந்து கேள்விகளாக கேட்கலாம். அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கேள்விகளாக கேட்போம். அதற்கு நல்லா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் உண்டு, நாங்களும் நல்லா பதில் சொன்னால் எங்களுக்கு மதிப்பெண் உண்டு. யார் அதிகமாக மதிப்பெண்கள் பெறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசுறதுக்கு இணைந்திருக்கிறோம் நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
2: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் பே ராமச்சந்திரன்.
1: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம் 0462-256-1132
2: மற்றும் ஒரு எண் 256-1133.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பொதிகை தும்பிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ராமச்சந்திரன்.
2: என்ன ஒரு ஆர்வம் தான், நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கோம்ல.
1: நம்ம ரெண்டு பேர் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் யார் யார் வந்தாலும் சரி, இந்த பொதிகை தும்பி அப்படின்னாலே ஒரு அட்ராசிட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் வந்து கலக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
2: ரொம்ப ஆர்வமாக
3: இருக்கேன்.
1: ஆஹா,
2: இளந்தபட்டி மீனாவா?
1: கேள்வியை முதலில் நீங்க கேட்கிறீர்களா அல்லது நாங்கள் கேட்கட்டுமா?
3: படிக்க முடியாது, நான் மாற்றுத்திறனாளி.
1: சரி,
3: நீங்க எனக்கு ஈஸியாக கொடுத்தால் கொஸ்டின் நல்லா இருக்கும்.
1: ஈஸியா
3: அந்த மாதிரி கொடுத்தாலும் போதும்.
1: ஈஸியா என்னன்னாலும் கொடுத்தா நீங்க செஞ்சிருவீங்க.
2: ஒரு பழைய பாட்டு சொல்றேன், பேர் சொல்றீங்களா? அந்த படத்தினுடைய பேர்.
3: படத்து பேர்லாம் தெரியாது சார், பாட்டு வேணா இடையில உள்ள வரி போடுங்க கண்டுபிடிக்க.
1: ஓ, இடையில உள்ள வரி போட்டா கண்டுபிடிப்பாங்களாம். அப்போ உங்களுக்கு நான் ஒரு வரி சொல்லட்டுமா? சரியா? என்னை கேட்காமலே பொங்கி வரும் கற்பனை தான், பூத்து வரும் பாட்டு தமிழ் பாட்டு. இது வந்து பிரபு நடித்த படம், நடிகரவங்க பிரபு நடித்த படம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு படம்னே சொல்லலாம்.
2: கடைசியில் இந்த பாட்டு தானே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவு இருக்கும்.
1: உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியான இந்த பாடலை காட்சிகள் முதல்ல ஆரம்பிக்கும், தாளம் போட்டுக்கிட்டே ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப எளிமையான க்ளூ, இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல முடியாது. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே தாளம் போட்டுக்கிட்டே இந்த பாட்டை பாடுவார் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு ராமச்சந்திரன்? ஆஹா, அப்புறம் பாட்டன் சொல்லி தந்ததில்ல நீத்து சாமி கிட்ட கேளு அடவு செந்தல உச்சியில. சூப்பர், ரொம்ப அருமையா
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: கண்டிப்பா ஒரு பெரிய பாடகி அப்படிங்கறத நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். மிக மகிழ்ச்சி,
1: நன்றி மா நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு. நீங்க கேள்வி கேட்கலையே?
2: ஆமா, அவங்க கேட்கணும்ல.
3: சார், எனக்காக ஒரு சாங் படிங்க சார்.
1: ராமச்சந்திரன் பாடுவார் நினைக்கிறப்ப ரெடியா இருக்காரு. அவர் தான் பாட்டு பாடுறதுல ரொம்ப வந்து பலே கில்லாடி. என்ன ராமச்சந்திரன், அதுவும் எயிட்டிஸ் பாட்டுன்னா ராமச்சந்திரன் ரொம்ப

0: பிடிக்கும். ஒரு பாட்டை எடுத்து விடுங்களேன் அப்படியே.
1: காதலின் தீபம் ஒன்று
0: ஆஹா,
1: ஏற்றினாலே என் நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதையுமே வெடிச்சு போச்சா? தம்பிக்கு எந்த ஒரு படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்
0: நீங்க பாட வேண்டாமே.
1: மிக்க மகிழ்ச்சி. எனக்கு சேர்த்து அவங்களே பாடிட்டாங்க.
0: நன்றி மாணிகள் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம். வணக்கம். இணைப்புல யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் எல்லாம் நேருக்கும் உற்சாகமான மாலை. நல்லூர்ல இருந்து புருஷோத்தமன் சார்.
0: எந்த ஊர்ல இருந்து?
2: வீரவநல்லூர்.
0: வீரவநல்லூர்.
2: இருவரும் நலமா?
0: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
1: இணைப்பு மட்டும் கொஞ்சம் சரியில்லை.
2: சரிங்க, சரி.
0: கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா, தடை விட்டு கிடைக்கிறது.
0: சரி, ஆரம்பிங்க.
1: கேள்வி நீங்க கேக்குறீங்களா, நான் கேக்கட்டுமா?
2: நான் கேக்கட்டுமா?
1: நீங்க
0: அவங்களே கேக்குங்க.
2: சரிங்க சார்,
0: கேளுங்க.
2: கேக்குங்க சார். மாலையில் வந்த மாலையானதும் அவன் யார்?
1: புரியல.
2: காலையில் வந்த மாலையானதும் அவன் யார்?
0: மாலையானதும்
1: மறைந்து போன சூரியன் தானே?
2: அதேதான் சார்.
0: ஆஹா,
1: இப்படிலாம் எங்கிட்ட ஈஸியாக கேட்டால் நாங்கள் சொல்லிடுவோமே.
0: ஆமா, இதெல்லாம் நாங்கள் அஞ்சாவது பிள்ளைங்கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்களே. நீங்கள் எப்படி ராமச்சந்திர சாட் எதை கேட்டீங்க? சரி
1: சரி, நம்ம கேள்வி கேட்கலாமா?
0: ம்,
1: சரி. நீலவானம் படத்துலேருந்து ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: படம் பேர் என்ன?
1: நீலவானம்.
0: படம் பேர் நீலவானம்.
2: நீலவானம்.
1: ஆ,
0: ம்,
2: யார் நடிச்சதுன்னு முடியுமா சார்?
1: இப்படிலாம் சொன்னா எப்படி? அதாவது அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் நீங்க படிக்கணும். இது நடிகர் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சது. 1965 வெளிவந்த படம் இது.
0: இப்படி கேட்டீங்கன்னா நாங்க என்னங்க செய்யறது?
1: ஒரே ஒரு பாட்டு தானே கேட்டோம் அந்த படத்துல இருந்து. தெரியலையா? அதாவது இந்த பாட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கூட நம்ம முதல் அலைவரிசையில இவ்வளவு நேரம் பழைய பாட்டு தான் போச்சு. ஓ லிட்டில் ஃப்ளவர், சி இஸ் மை லவர் அப்படின்னு வரும்ல. ஓ லிட்டில்
0: வேற ஏதாவது படம் கேட்க சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில
1: மறுபடியும்.
0: சரியா?
1: சரியா.
0: நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில முதலாவது சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சேது படத்துல இருந்து

0: பொதுகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க, இல்ல விளையாண்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில. அடுத்து யார் விளையாட போறான்னு கேட்டலாம் ராமச்சந்திரன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தான் பரமகுப்பில இருந்து சுகன்யா.
0: சுகன்யா, எப்படி இருக்கீங்க சுகன்யா? ஊசி போட வரும்போது ஒருத்தர் தடுத்தாராம். ஏன்
2: ஊசி வலிக்கும்?
1: அது வந்து எதுக்கு தடுத்தாருன்னா, ஏன்னா அது தடுப்பூசியா?
0: எம்மாடி எப்படி கேட்டிருக்கீங்களா இது நீங்க? அப்படியா? யார் சொன்னது?
1: நான் சொன்னதா?
0: நீங்களே இதை சொன்னீங்களோ. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, ஒண்ணுக்கே நாங்க பதில் சொல்ல கஷ்டமா இருக்குமே.
1: சரி, அப்ப நான் விடுகதையே கேக்குறேன்.
0: கேளுங்க.
1: தேடாமல் கிடைக்கும் பல் தேடும் செல்வத்தை

0: கிடைக்கும் பல் அது என்ன?
1: தேடாமல் கிடைக்கும்,
0: கிடைக்கும் பல் தேடும் செல்வத்தை குறைக்கும் பல், அது என்ன பல்னா?
1: நீ விட சொல்லாதீங்க, நாங்க சொல்றோம். அது என்ன பல்? ஏதாவது குளு கொடுக்கலாமா? அருமை, இப்ப உங்களுக்கு தான் பதிலுக்கான ஆன்சர் நீங்க தான் சொல்லிருக்கீங்க, அதனால நீ உங்களுக்கு தான் பாயிண்ட்.
2: கண்டிப்பா.
1: நன்றிம்மா.
2: நன்றி, மிக்க நன்றி. அருமை.
1: அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தலைநகர் மாவட்டத்தில இருந்து மகாலட்சுமி பேசுறோம்.
1: மகாலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க ரெண்டு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். கேளுங்க, ராமச்சந்திரன் சார் உங்களுக்கா கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாரு, கேளுங்க பாப்போம்.
2: கேளுங்க கேள்விய.
3: உங்களுக்கு உள்ள மாதிரியே கேள்வி கேட்க, சிவாஜி அவங்க நடிச்ச படம் அஞ்சு படம் பானாவில மட்டும் வரணும். பானாவில நிறைய படம் நடிச்சிருக்காங்க, அஞ்சு படம் ஆறு படம் கேளுங்க. அஞ்சு படம் மாதிரி,
1: அஞ்சு படம் மாதிரி சொல்லணுங்கிறாங்க. பானால நடிச்ச படம்,
2: நடித்த படம் வந்து அஞ்சு படம் வேணும் இல்லையா?
1: ஆமா, அதுவும் பானால ஆரம்பிச்சிருக்கணும்.
3: ஆமா,
1: பானால ஆரம்பிச்சு படம். நீங்க ஏதாவது ஒரு படம் முதல்ல உதாரணம் சொல்லிருங்களேன்.
2: ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க பேரே பசி சத்யான்னு வச்சுக்கிட்டாங்க. ஆமா, படித்தால் மட்டும் போதுமா? பத்ரகாளி அதுல வந்து சிறப்பு தோற்றமா வந்திருக்காரு. பாரத விலாஸ் படிக்காத மேதை பாடும் வனம்
1: பாடிங்கப்பா.
2: பல்லபாசம்
1: அடிச்சு தள்ளுறீங்க ராமச்சந்திரன். போதுமா, உங்களுக்கு நிறையவே சொல்லிட்டாரு,
2: கிட்டத்தட்ட ஆறு தாண்டிடுச்சு.
1: இப்போ நீங்க கேளுங்க.
2: இப்ப நீங்க நம்ம தான்.
1: ஆமா, நீங்க வந்து இப்ப அவங்களை திணற அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க.
2: ஒரு பாட்டு நான் பாடுறேன், அது என்ன படம் நீங்க சொல்லணும். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ, வஞ்சியவள் வாய் திறந்து சொன்ன மொழியோ.
1: எம்ஜிஆர் படமா? எம்ஜிஆர் படம் சொல்லிட்டாங்க, என்ன படம்
3: கரெக்டா?
2: எல்லாம்
1: படம் பேர் மறந்துடுச்சா தெரியலையா? கண்டுபிடிக்க முடியலையே.
2: தெய்வ தாய் பாருங்க, நல்லா இருக்கும், பாட்டு அருமையா இருக்கும்.
1: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி.
1: ஓகே, சூப்பரா வந்து விளையாடினாங்க இல்லையா நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 இது பொதிகை தும்பி. அட்டகாசமாகவும் நேர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அடுத்து யார் விளையாட போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: கட்டாயிடுச்சே.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உடையாம்புலி மாரியம்மாள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கேள்வி கேட்கலாமா? நீங்க கேக்குறீங்களா? நான் கேட்கவா?
1: சரி.
2: இன்றைக்கு வந்து ஒரு தினம், அது என்ன தினம் சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு
1: தெரிஞ்சிருக்கும்.
2: காகித தினம். இது காகித தினமா? இல்லையே, சரியா சொல்லலையே.
0: இதுக்கு முந்தின நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருந்தோம், அதை சொல்றீங்க இல்லையா? கார்கில் வெற்றி தினம்.
2: கார்கில் விஜய் திவாஸ். 1999 ஜூலை 26 நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து வெற்றி கொடி நாட்டிய தினம். இந்த கார்கில் போர்ல அந்நியர்களுக்கு எதிராக.
0: இப்போ அவங்க என்ன யோசிக்காங்கன்னா, நீங்க ஜாலியா ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சுமே இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படித்தானே?
2: கண்டிப்பா, ஏன்னா நம்முடைய நேயர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சோதனை.
0: சரி, இப்ப நான் உண்மையா என்ன கேள்வின்னு கேட்கறேன், சரிங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சத்தியான ஒரு படம் இருக்கு தெரியுமா, அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடலாமா? பாட்டு பாட மாட்டீங்களா? சரி, அப்போ நீங்க வந்து ஒரு நல்ல கடி ஜோக் ஒன்று சொல்லுங்களேன். நீங்க சொல்லக்கூடிய ஜோக்ல நாங்க வந்து குலுங்கி குலுங்கி குலுங்கி குலுங்கி சிரிக்கணும்.
2: ஆமா, வயிறு குலுங்க சிரிக்கணும்.
0: ஆமா, உங்களுக்கு வந்து விடுகதை என்ன கேக்க? கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனால் நல்லவர் யார் அவர்?
2: இவ்வளவு
0: இல்ல, நீ அந்த அளவுக்கு யோசிக்காதீங்க. நம்ம எப்ப பார்த்தா தீபாவளி பொங்கலுக்கு நம்ம வந்து புதுசா போடணும்னு ஒண்ணு நினப்பு இல்லையா?
2: இதுக்கு மேல
0: தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பிறந்த நாள் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல நம்ம அம்மா அப்பா அன்னைக்கு நமக்கு புதுசா எடுத்து கொடுப்பாங்கடோய் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னது? ஆமா, அதை யாரு தைக்கிறா? மிஷின் தைக்காது, நம்ம கூட இருந்து ஒருத்தர் தைக்கணுமே. தையல்காரர், சரிங்களா?
2: எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்க வந்து,
0: அவர் தானே கரெக்டா கையெல்லாம் கரெக்டா அளவு எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி கரெக்டா மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்த்து சட்டையா நீட்டா ரெடி பண்ணி கொடுக்கறாருல, அந்த தையல்காரரை நீங்க மறந்துட்டீங்களே. நான் என்ன செய்வேன் கேட்டுட்டு இருக்கக்கூடிய தையல்காரர்கள் வருத்தப்படாதீர்கள். பக்கத்துலேயே இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீங்க கேளுங்க.
1: அவன் இருக்கும் இடத்தில் நாம் யாரும் இருக்க முடியாது, அது என்ன?
0: அவன் இருக்கும் இடத்தில் நாம் யாரும் இருக்க முடியாது, அது என்ன? அவன் இருக்கும் இடத்தில் நாம் யாரும் இருக்க முடியாது. ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? ஏற்கனவே சொன்னதை கேட்டு வச்சு மறுபடியும் எங்க கிட்ட கேக்குறீங்க. சரி சரி சரி சரி, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
2: நிழலா?

0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அடுத்து யார் பேச போறான்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். ஆ சொல்லுங்கம்மா.
1: வெளிநாட்டு நடிகைகள், மாநில நடிகைகள், வெளிநாட்டு நடிகைகள் மூணு பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த நாட்டு நடிகைகள், அவங்க பேர் என்ன, அந்த படம் பேர் என்ன?
0: கேள்வி புரிஞ்சிருச்சா ராமச்சந்திரன் சார்?
2: அதாவது தமிழில் நடித்த வெளிநாட்டு நடிகைகள், நடிகர்களா நடிகைகளா?
1: நடிகைகள் நடிச்சிருக்காங்க பிரபல திரை நட்சத்திரங்களோட, நம்ம தமிழ்நாட்டு நடிகர்களோட.
2: அப்படியா, தமிழ்நாட்டு நடிகர்களோட
1: அந்த நடிகர்கள் பேர் சொல்லிடுவா, க்ளூ கொடுத்துருவா?
2: எமி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க ஐ படத்துல, கரெக்டா? ஐ படம் பார்த்துருக்கீங்களா புதுசாக? இப்போ வந்திருக்கு 2015 கிட்ட வந்துச்சு. அப்புறம் கேர்லின் ஃபியூரியாசி அப்படின்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க.
0: எப்படி ராமச்சந்திரன் நீங்கள்
2: அதெல்லாம் வந்து நம்ம தெரியும்ல, அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க கேட்கலையா?
0: கேட்டுச்சா உங்களுக்கு?
1: என்னம்மா?
2: எமி ஜாக்சன் ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, வெளிநாட்டு நடிகை.
0: நீங்க வந்து 2 கேஸ்க்கு போயிட்டீங்க, அவங்க 60ஸ்க்கு போயிட்டாங்க. சரி, ராமச்சந்திரன் சாருக்கு தெரியலன்னு இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு, நீங்களே சொல்லிருங்க.
1: சிவாஜி கூட வந்து இலங்கை நாட்டு நடிகை மாலினி பொன்சேகா, படம் பைலட் பிரேம்நாத். எம்ஜிஆர் கூட நடிச்சது வந்து தாய்லாந்து நாட்டு நடிகை மேத்தா ரூங்ராத், உலகம் சுற்றும் வாலிபன். சிவகுமார் கூட பிரான்ஸ் நாட்டு நடிகை லாரன்ஸ், படம் மேல் நாட்டு மருமகள்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான், நீங்க கேளுங்க.
0: இப்ப நீங்க கேட்டுருங்க சுருக்கமா.
2: சுருக்கமானா உங்களுக்கு எந்த கேள்வி கேட்கலாம்? ஒரு ஒரு நல்ல கடி ஜோக் சொல்லுங்க. ஒரு நல்ல கடி ஜோக் சொல்ல, ஒரு ஜோக் சொல்லுங்க. ஜோக் ஜோக் சிரிக்கிற அளவுல இருக்கணும்.
1: ஜோக்கா?
2: ஒரு பாடல் பாடுங்க. உங்களுக்கு அது முடியலன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடு.
0: ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ஆர் பி.
2: ஆமா,
0: உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ நீங்க எந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்த போறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க.

0: நானும் அங்கே உன்னோடு.
1: அருமை, நல்ல அருமையா வந்து பாட்டு பாடி நீங்க தான் மதிப்பெண்ணும் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றி, மிக்க நன்றி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து.

0: சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: நான்கு மணி 41 நிமிடத்தில் இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைவன்பலை 102.6 இதுபோ திகை தும்பி நிகழ்ச்சியில் கடந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், வானதம்பட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
1: நம்பிராஜன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்களா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
2: உங்க குரலை வானொலியில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். சொல்லுங்க, கேள்வி நீங்க வச்சிருக்கீங்களா? ரெடியா?
2: கேட்டுங்க.
1: நீங்க கேக்குறீங்களா? முதல்ல நாங்க கேட்கட்டுமா?
2: நாங்க கேட்டுமா?
1: கேளுங்க.
2: சரி, நான் ஒரு பாடலுடைய ஹம்மிங் பண்றேன். அது என்ன பாடல், என்ன படம்?
3: சரி.

0: நல்ல பாடல் தானே,
1: பாடல் மாதிரி தெரியுதா?
0: சே நல்ல பாடல், நீங்கள் பாடினவுடனே இந்த நீங்கள் அந்த ஹம்மிங்லேயே அந்த பாடல் என்னங்கிறது தெரியுது, ஆனால் அந்த வரிகள் தான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது.
2: அதாவது பூ பூக்கும் வாசம் தை மாசம் அந்த பாட்டு.
1: அப்படியேப்பா
2: கரெக்டா,
0: பூ பூக்கும் வாசம் தை மாசம்
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.

0: நல்கும்
1: அதுல இந்த வரி வந்து, நான் தூங்கியே நாளானது அப்படின்னு வரும், பால்மீனியும் நூலானது அப்படின்னு அந்த ரெண்டாவது வரி வரும்.
2: சூப்பர்,
1: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல வேலை. இதுல எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்ம பண்ற ஹம்மிங்கிறதே ஒரு ப்ரூவ் ஆயிருக்கு, இதுக்கு வந்து அப்ரூவ்டு கிடைச்ச மாதிரி.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
3: வருஷம் 16 படத்துல இடம்பெற்ற பாடல், அருமையான பாடல் அது.
1: கரெக்ட் கரெக்ட்.
2: சரி, இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க சார், ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்.
2: ஒரு கவிதை சொல்லலாமா?
1: ஒரு கவிதை?
2: கவிதை
1: ஒவ்வொரு வட்டமும் எனக்கு ஒரு கவிதை நீங்க சொல்ல சொல்லிருக்கீங்க.
2: நீங்களா எழுதுனதா, படித்ததில் பிடித்ததா?
1: படித்ததில் பிடித்ததாவே இருக்கட்டும்.
2: ரைட், சொல்லுங்க.
1: எதிர் வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் கல்லூரியில் தொகை செலுத்த முடியாமல் வீட்டிலே இருக்கின்றன.
2: சரி,
3: கொஞ்சம்
1: அதாவது கல்லூரியில் கட்டணம் கட்டாமல் எதிர் வீட்டில் லட்சுமியும் சரஸ்வதியும் வீட்டில் அப்படி முடியும். இருந்தாலும் கூட
2: சரி சரி,
1: அது ஒரு கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டணம் கட்ட முடியாம வீட்டுல இருக்காங்கிற மாதிரி வரும்.
2: அருமை அருமை, நல்ல ஒரு,
1: எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
2: கண்டிப்பா, அதாவது இன்றைய சூழல்ல என்ன மாதிரியான சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கறத மையப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த கவிதையில, அப்படிதானே?
1: எத்தனையோ கவிதையை நம்ம கடந்து போனாலும் கூட சில கவிதைகள் வந்து மனசோட ஒட்டிக்கிடும்.
2: கண்டிப்பா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. நம்ம எவ்வளவு கவிதைகள் படிச்சாலும் சில கவிதைகள் நம்மளுடைய மனதுல இருந்து எப்பவுமே நீங்காம அப்படியே இருக்கும்.
1: அதுல அந்த கவிதையில வந்து சரஸ்வதியும் லட்சுமியும் கட்டணம் செலுத்த முடியாமல் வீட்டில் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டச்சிங்கா இருந்தது.
2: சரி சரி,
1: அதனால சொல்லலாம்னு.
2: ரொம்ப அருமை அருமை
3: அருமை சார், ரொம்ப நல்லா,
2: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார், உங்களுக்கு ஒரு மார்க், எனக்கு ஒரு மார்க்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக,
1: ரெண்டு பேர் மனசுலயும் பேசணும்னால ஒரு சந்தோஷம் இருக்கு.
2: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார்,
3: மிக நன்றி.
1: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். தங்கமகன் படத்துல இருந்து

0: நேர்லி நம்ம நிலைப்பண்பலை 102.6 இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் மறக்காமல் கால் பண்ணி பேசலாம். குட்டீஸ் கதை சொல்லலாம், பாட்டுக்கு பாடலாம், மிமிக்ரி பண்ணலாம், விடுகதை கேட்கலாம். இந்த மாதிரி உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். பொதுக்கி தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க, சூப்பராக நேர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் விளையாட போகிறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கேக்கலாம்.
2: கேளுங்க.
1: ஏரி இல்லாத நகர் தாகத்திற்கு உதவாத நீர் அது என்ன?
0: மறுபடியும் சொல்லுங்க.
1: ஏரி இல்லாத நகர் தாகத்திற்கு உதவாத நீர் அது என்ன?
2: தாகத்திற்கு உதவாத நீர் கண்ணீர். கண்ணீர் கண்ணீர் கண்ணில இருந்து வருது இல்ல?
0: கரெக்ட். சொன்னதுக்கு அப்புறம் அதுவும் கரெக்டா தான் சொன்னாங்களா?
2: ஃபர்ஸ்ட்ல உள்ளது
0: இப்ப நம்மள கேட்க சொல்றாங்க அவங்க. உங்ககிட்ட நானும் அதே மாதிரி ஒரு விடுகதை கேட்கேன், சரியா? விதை இல்லாமல் முளைக்கும், வேர் இல்லாமல் வளரும், அது என்ன? அது எப்படி? அதுக்கு தான் கீழே வேர் வருதுல்ல. விதை இல்லாமல் முளைக்கும், வேர் இல்லாமல் வளரும், அது என்ன? தெரியலையா? பொங்கலுக்கு மறுநாள் என்ன பண்ணுவாங்க? முளைக்கும் வேறின்றி வளரக்கூடிய விஷயம் மாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாட்டு தலைக்கு மேல ரெண்டு அப்படி நீளமா நிக்கும்ல, பெருசா. கொம்புதான் விடை. முளைக்கும் வேர் இல்லாமல் வளரும், அது நீங்க சொன்ன மாதிரி மான் கொம்பா இருக்கலாம், மாட்டு கொம்பானாலும் இருக்கலாம். கரெக்ட் தானா? சூப்பர் சூப்பர். நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
2: நன்றி.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில

0: புதிய தும்பி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் கேட்டும் பதில்கள் ரெண்டு பேருமே சொன்னோம். யார் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ராமச்சந்திரன்?
1: அவங்க அதாவது நேர்களும் 5 மதிப்பெண்கள், நம்மளும் 5 மதிப்பெண்கள்.
0: ஆஹா, ஈக்குவல்
1: ஈக்குவல் ஆயிட்டோம்.
0: சூப்பர் சூப்பர். ஆஹா, அருமை.
1: வெற்றி கோப்பை வந்து இருவருக்கும் சமமாயிடுச்சு.
0: ஆமாம், ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து.

0: வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் கேட்டும் பதில்கள் ரெண்டு பேருமே சொன்னோம். யார் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ராமச்சந்திரன்?
1: அவங்க அதாவது நேர்களும் 5 மதிப்பெண்கள், நம்மளும் 5 மதிப்பெண்கள்.
0: ஆஹா, ஈக்குவல்
1: ஈக்குவல் ஆயிட்டோம்.
0: சூப்பர் சூப்பர். ஆஹா, அருமை.
1: வெற்றி கோப்பை வந்து இருவருக்கும் சமமாயிடுச்சு.
0: ஆமா, ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துடலாமா?
1: நிச்சயமாக.
0: 50-50. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நம்ம நேர்கள் அனைவருக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்தடுத்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். நன்றி அனைவருக்கும்.

நேர்லினம நிலைப்பண்பலை 102.6 இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தினுடைய மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதே மாதிரி இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல். அதனைத் தொடர்ந்து உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நவநிலை பண்பலை 102.6 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம் உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், மெமிக்ரி பண்ணலாம், விடுகதை கேட்கலாம், இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தி ரொம்ப ஜாலியாக பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டீஸ் நீங்களும் கால் பண்ணலாம். 0462-256-1132 இன்னொரு நம்பர் 0462-256-1133. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் குரல் பதிவு செஞ்சு தெளிவாக வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443-6-0794. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யார், எங்கிருந்து பேச போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க?
2: இஷாந்திகா.
1: இஷாந்திகா, எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா?
2: தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து தோழப்பன் மணிலேருந்து பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கேம்மா. என்ன சொல்ல போகிறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க இஷாந்திகா? பாட்டு பாட போறீங்க, சூப்பர், பாடுங்க கேக்கலாம்.
2: தனனனே நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நானே, நான

0: அள்ளி வந்து தனமே நானே தனமே நானே ஆட்டான் தோழி தரந்து ஆட்டே அள்ளி வந்து கடுங்கொலையும் சிறுபேரும் காராமணி பெயரும் மிளகுலையும் சிறுபேரும் சனாமணி பெயர் மாவு போட்ட ஒன்னானாலும் வாரலையும் காப்பு கட்டி ஒரு பானா கொங்காலிட்டு மலப்பாரி போடுங்கம்மா தனநன்னே நானே தனநன்னே நானே போடுங்கம்மா தையலரே ஒரு குவளை போடுங்கம்மா தனநன்னே நானே நாட்டுப்புற பாடல்.
1: சூப்பர், நல்லா பாடுறீங்க இஷாந்திகா. உங்களுக்கு இந்த பாட்டு யாருமா சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர்ஸோ? உங்களுடைய பாட புத்தகத்தில் இந்த புத்தகம் இந்த பாட்டு இருக்குதா?
0: ஆமா.
1: சரி, இந்த முளைப்பாரி எடுக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில்?
0: பார்த்துருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பாடுறீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்லா பாடணும், சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி, தேங்க்யூ. அடுத்த குட்டீஸ் யார் பேச போகிறாங்க? வணக்கம். ஆஹா, குட்டீஸ் லைனில் இல்லையே. ஓகே, அடுத்து இன்னொரு குட்டீஸ் வராங்க, பேசிடலாமா? வணக்கம். ஹலோ குட்டீஸ், வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வெள்ளாங்குழில இருந்து. யார் பேசுறா?
2: என்ன
1: பேருமா? ஓகே, என்ன சொல்ல போறீங்கம்மா குட்டீஸ்?
2: இன்னைக்கு
1: பாட போறீங்களா? பாடுங்க.
2: குட்டி பாப்பா வா வா, குட்டி கடை கேக்க வா, நட்டை வாட்டு ரெண்டுமே சேர்த்து வழியில் நண்டலாம்.
1: அவ்வளவுதானா?
2: குட்டி பொட்ட பாப்பா வா வா, கற்றாழை வந்து ஒழிந்தலாம், கீச்சு வந்து கீழே விழுந்தா
1: அவ்வளவுதானா?
2: ஓடி போனதா?
1: ஓகே சூப்பர், பாடி முடிச்சிட்டீங்களா? சரி, உங்க வீட்டு பின்னாடி பக்கத்துல எதுவும் காக்கா நிக்குதா? ஏதோ சத்தம் போட்டுட்டே இருக்கே, கா கா கான்னு காக்கா நிக்குதா? எத்தனை காக்கா நிக்குது? ரெண்டு காக்கா நிக்குது. சரி, நீங்க காக்கா உங்க வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னமா? சாப்பாடு வைப்பீங்களா? வேற சாப்பாடு வச்சீங்கன்னா குடிக்க தண்ணி வைக்கணும்ல, தண்ணி வைப்பீங்களாம்மா?

0: தண்ணி இருக்கு நிறைய.
1: தண்ணி தண்ணி குடிச்சுக்கிடுமா? அப்போ சாப்பாடு நீங்கள் வைக்கிறது வந்து சாப்பிட்ருமா? அப்போ நீங்கள் டெய்லி சாப்பாடு வச்சுட்டு வளர்க்கிட்டீங்கன்னா டெய்லி காக்கா உங்கள் வீட்டுக்கு வரும்லானே.
0: ஆமா
1: சரி, வேற என்னெல்லாம் வரும்? குருவி இதெல்லாம் வருமா?
0: வரும்டா.
1: குருவி வருமா? என்ன குருவி வரும்? நீங்கள் என்ன குருவி பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டில் வச்சு சொல்லுங்கள். சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எப்படி இருக்கும்? குட்டியாக இருக்குமா? அழகாக இருக்குமா பார்க்க? ஆ, குருவி அழகாக இருக்குமாம்மா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். மாஸ்டர் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: ஜஸ்ட் ஆசம்னா, நோ டென்ஷன் பேபே.
1: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய குட்டீஸ் நல்லா பாட்டு கூட பாடுறாங்க இல்லையா? ஓகே, அடுத்து வர குட்டீஸ் யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குட்டீஸ். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: This call is now being recorded.
1: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு?
2: சிவனிகா.
1: என்ன பேருமா?
2: சிவனிகா.
1: சிவனிகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்கல்ல?
2: ஆமா.
1: ஓகேமா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: ரைம்ஸ்.
1: ரைம்ஸ் சொல்லுங்க கேக்கலாம்.

0: ஆஹா, சூப்பர் சூப்பர், நல்லா பாட்டு பாடுறீங்களே. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சரிம்மா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவ்ல? வீட்டில் வீட்டில் என்னம்மா பண்ணீங்க? ஆ, செஸ் விளாண்டிங்களா? யார் கூட? ஓகே, யார் ஜெயிச்சா? ஓ, மேட்ச் டிராவ் ஆயிட்டப்போ ரெண்டு பேருமே ஒரு ஒரு பாயிண்ட், அப்படி
1: தானே?
0: ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம் குட்டி, யார் பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? அங்கன்வாடியில படிக்கீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? பாட்டு பாடுங்க.

சூப்பர் சூப்பர். சூப்பர், நல்லா. ஓகே குட்டீஸ், நல்லா பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். விடாமுயற்சி படத்துலேருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: ஆட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க அரும்பு மொழிகள்ல. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு பேச போறாங்க கேட்டுடலாம். வணக்கம் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்மா?
6: ரெண்டு எலி ஓடி வந்து நாகஸ்வரம் வாசிச்சா, அஞ்சலி

0: அரைச்சிச்சா. ஆர் எலி ஓடி வந்து ஆர் பாட்டம் பண்ணுச்சா.
1: ஐயோ.
0: ஏழு எலி ஓடி வந்து ஏணி மேல ஏறிச்சா.
1: ஐயோ.
0: எட்டு எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சா.
1: ஐயோ.
0: ஒன்பது எலி ஓடி வந்து ஒய்யாரமா நின்னுச்சா.
1: ஓஹோ.
0: பத்தெலி ஓடி வந்து பணியாரத்தை தின்னுச்சா.
1: ஐயோ, போச்சே போச்சே, சூடா சுட்டு வச்சிருந்துருப்பாங்களே, எடுத்துட்டு போயிடுச்சு. உங்களுக்கு வருத்தம் இல்லையா குட்டீஸ்? சரி, உங்க வீட்ல எலி இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டா?
0: ஆமா.
1: என்ன எடுத்து போனுச்சு? தேங்காய் தூக்கிட்டு போயிடுச்சோ? ஐயோ, அம்மா தொழிலறைக்கா எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. பர எப்படி அதுக்கப்புறம் எலி வராம தடுத்தீங்க? பர என்ன பண்ணீங்க தேங்காய் எடுக்காம?
0: பத்தி
1: விட்டுட்டீங்களா? ஆ, மறுபடியும் வந்துரும்ல?
0: வராது.
1: வராதா? ஏன்? ஓ, கதவு அடைச்சிக்கிட்டு பாதுகாப்பா இருந்துக்கிடுவீங்க அப்படிதானே? சூப்பர் குட்டீஸ், நல்லா பாடினீங்க. எலிய வச்சு சூப்பரான பாடல். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் குட்டீஸ். யார் பேசுறீங்க?
2: புதுப்பட்டியில இருந்து செல்வபூரணி பேசுறேன்.
1: செல்வபூரணி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும். என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
2: நான் விடுகதை கேட்க போறேன்.
1: விடுகதை போடு, கேளுங்க.
2: திறக்கும்போது நெட்டையா இருக்கும், இறக்கும்போது குட்டையா இருக்கும், அது என்ன?
1: பிறக்கும்போது நெட்டையா இருக்கும், இறக்கும்போது குட்டையா இருக்குமா? அது என்ன? நெட்டையா இருக்கும், குட்டையா இருக்கும், ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா செல்வபுரணி?
2: அது எப்படி இருக்க?
1: ஏதாவது அது சம்பந்தமா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நிக்குமா? தெரியலையே, நீங்களே
2: சொல்லிருங்களேன்.
1: ஆஹா, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. நான் உனக்கு கேக்கட்டுமா இப்போ? நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேக்க. பெட்டியை திறந்தா பூட்ட முடியாது, அது என்ன? ஆஹா, டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, ஏற்கனவே கேட்டேன் உங்ககிட்ட. நீங்க படிச்சிருக்கீங்களோ இது?
2: இல்ல. நீங்க கேட்ட உடனே உடனே வந்து
1: டக்குன்னு வந்துருச்சு. அப்ப நான் ரொம்ப எளிமையா கேட்டுட்டேன் இல்லையா? ஓகே, சூப்பர். நல்லா பேசுனீங்க, நல்லா விடுகதை கேக்குறீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ சூப்பரா குட்டீஸ்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சிவலிங்கா படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க ரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில தான் அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம் குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து வெக்காலிப்பட்டில இருந்து சுந்தரி பேசுறேன்.
1: சுந்தரி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறோம். என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
2: விடுகதை.
1: விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க கேக்கலாம்.
2: மழை வருவதற்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்?
1: மழை வருவதற்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்? அப்படியே இருட்டா இருக்கும்.
2: தப்பு.
1: அப்படின்னா மழை வருவதற்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
2: நான் சொன்ன க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கு.
1: நீங்க சொன்ன க்வெஸ்சன்ல ஆன்சர் இருக்கா? வானம் எப்படி இருக்கும்? வானம் அப்படிதான் இருக்கும்.
2: தப்பு.
1: தெரியலம்மா, நீங்களே சொல்லிருங்களேன். இது எங்க கண்டுபிடிச்சீங்க?
2: காலால்
1: தண்ணீர் குடிப்பானா?
2: காலால் தண்ணீர் குடிப்பான், தலையால் முட்டையிடுவான், அவன் யார்?
1: அது யாருப்பா? அது உங்க வீட்டுல இருக்கானா அந்த பையன்? காட்டுல இருக்கானா? ஐயோ, பெரிய ஆளா இருப்பானா ரொம்ப? காட்டுல இருக்கக்கூடியதுன்னா அது விலங்கா? மரம். காட்டுலதான் இருக்குமா அது?

0: வளர்ப்பாங்க?
1: சில பேர் வீட்லேயும் வளர்ப்பாங்க. தென்னை மரமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதானா, வேற எதுவும் இருக்கா?
0: நான்
1: ஒன்று கேட்கணுமா? சரி. சத்தம் போடுவான், ஓசையிடுவான், உணவு சமைப்பான், அவன் யார்? சத்தமும் போடுவான், சமைக்கவும் செய்வான். க்ளூ, உங்க வீட்டு சமையல் அறையில் இருக்கும். நம்ம அவசரத்துக்கு அதை எடுத்து டக்குன்னு சமையல் பண்ணுவாங்க. வேகிறதுக்கு லேட் ஆகும்ட்டு அதை வச்சா குயிக்காக வெந்துரும்ட்டு. ஆ, கண்டுபிடிச்சிட்டிங்களே. எப்படி, நான் கொடுத்த க்ளூ உங்களுக்கு வேலை செஞ்சிருச்சா? குக்கர். கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. அவ்வளோதானா, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம் குட்டீஸ். யார் பேசுகிறீங்க?
2: ஹலோ
1: ஹலோ, யார் பேசுகிறீங்க குட்டீஸ்?
2: நான் திருச்செந்தூர்லேருந்து சாய் பிரதீப் பேசுகிறேன்.
1: சாய் பிரதீப், நல்லா இருக்கீங்களா?
2: ஏதாவது
1: சம்மர் சீசனில் தான் கிடைக்குமா?
2: ஆமாம்.
1: அது என்னது, எங்கே இருக்கும் அது? பழக்கடையில் இருக்குமாமோ?
2: ஆமாம், பழக்கடையில் இருக்கும்.
1: மறுபடியும் ஒருத்தர் சொல்லுங்க.
2: இதோ அப்பன் சரையன் ஆட்டா சரைச்சி அவர்கள் பிள்ளைகள் சக்கரை கட்டி.
1: ஐயோ, எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்களேன்.
2: அது பலாப்பழம.
1: பலாப்பழம், ஆஹா ஹா ஹா, சூப்பர் சூப்பர். அவ்வளோதானா? எளிமையான கேள்வி கேட்டதுக்கு. ஓகே குட்டீஸ், நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு சூப்பரான பாடல், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க குட்டீஸ் எல்லாம். வாட்ஸ்அப்பில் ஒரு குட்டீஸ் வந்து வாய்ஸ் நோட் வந்து அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. யாரு என்ன அனுப்பியிருக்காங்கன்னு கேட்கலாமா?
2: என் பேரு சுபாசினி.
1: ஓகே.
2: அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் மிசத்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம்.
1: ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் குட்டீஸ் வாட்ஸ்அப் மூலமாகவும் குரல் பதிவு இந்த மாதிரி தெளிவாக பதிவு செஞ்சு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ரித்திகா, எங்கிருந்து பேசுறீங்க?
3: வெள்ளாங்குழி.
1: வெள்ளாங்குழில இருந்து பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா
3: இன்னைக்கு?
1: சொல்லுங்க.
3: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனையில காக்கி வீடெல்லாம் வைக்கலாம். வான விண்ணில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம். மலை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம். கதிரவனை கூட்டு வந்து கண்ணா மூச்சி ஆடலாம். வெண்ணிலவு வெண்ணிலவு கடகிலே விண்ணிலையை சுற்றலாம்.
1: என்ன பிரியாணி சாப்பிட்டீங்க? மட்டன் பிரியாணி. பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க, நீங்களே சாப்பிட்டுட்டீங்க. எனக்கும் பசிக்குது. இல்ல,
3: எங்க வீட்டுக்கு வாங்க?
1: உங்க வீட்டுக்கு எங்க? வெள்ளாங்குழிக்கு வந்துடவா? சரி, வெள்ளாங்குழிக்கு நான் இன்னொரு நாள் வரேன். எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்களா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க குட்டீஸ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? பாடுங்க பாடுங்க.

0: குட்டீஸ் ஓகே குட்டீஸ் நீங்க செல்போன் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? செல்போனை வந்து அப்படியே அங்கங்கே ஆட்டாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக பேசினா தான் தெளிவாக கேட்கும். சரியா? ஓகே குட்டீஸ், நல்லா பாடுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. சூப்பராக குட்டீஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குட்டீஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. லிஃப்ட் படத்தில் இருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.
1: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

அவனும் ஃப்ரெண்டும்ப ரோட்டில் பார்த்தாக்கா டைம் இல்லம்ப மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸில் கேட்டால் ஆஃப் லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை ஃபோனுக்குள்ள மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள நீ போடுற சீனு ஓவரால் நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐயில்.

0: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
1: ஐந்து மணி 49 நிமிடம் ஆயாச்சு. அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 அடுத்து யாரு குட்டீஸ் பேச போறாங்க, எங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ். வணக்கம். யாரு எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு? துர்கா தேவி. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? ஒன்னாவது படிக்கிறீங்களா? சரி, நீங்க இதான் முதல் முறையா பேசுறீங்களா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? ஓகே, இப்ப என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க.

0: காலேஜ். வெரி குட், வெரி குட், சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த வாய்ப்பாடு? உங்களுக்கு எத்தனை வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும்? 20? இல்லை, வாய்ப்பாடு 5, 10 வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுமா? 20வது வாய்ப்பாடு வரைக்கும் தெரியுமா? 20 வரைக்கும் தெரியுமா? ஓகே குட்டீஸ். துர்கா தேவி சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க லீவ்ல? என்ன விளையாட்டு விளாண்டிங்கம்மா? கண்ணாம்பூச்சியா? யார் கூட விளாண்டிங்க? உங்க அண்ணன் கூடயா? சரி, யார் ஜெயிச்சா கண்ணாம்பூச்சியில? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அண்ணனை? நானும் அங்க வந்து ஒளிஞ்சிருந்தேனே ஒரு இடத்துல, என்ன பார்க்கலையா நீங்க? உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு பக்கத்துல நான் வந்து ஒளிஞ்சிருந்தேனே, நீங்க என்ன பார்க்கலையா? ஏன் பார்க்கல? போய் சொல்லல, நான் அங்கே தான் இருந்தேன். ஆமாம்மா, நான் சும்மா சொன்னேன். சரியா, நீங்கள் கரெக்டாக அண்ணனை கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்து நானும் வருவேன். சரியா, உங்கள் கூட விளையாட கண்டுபிடிச்சிருவீங்களா என்ன? ஓகே சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? பிரியதர்ஷினி. எங்கேருந்து பேசுகிறீங்க? கல்லிடைக்குறிச்சிலிருந்து பிரியதர்ஷினி. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: பாடுங்க கேக்கலாம். சூப்பர் பிரியதர்ஷினி. சரி, இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாட்டுக்கான அர்த்தமும் தெரிஞ்சுக்கிடணும். சரியா, அப்போதானே அந்த பாட்டில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ அடுத்த டைம் நீங்கள் அடுத்து என்ன பாட்டு படித்தாலும் பாடினாலும் அந்த பாட்டில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க, எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சு கேட்டு படிக்கணும். சரியா, உங்ககிட்ட நான் விடுகதை கேட்கணுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்குறேன். சரியா, மண்ணுக்குள் இருப்பான், குழம்புலையும் மணப்பான், அவன் யார்? மண்ணுக்குள்ளே இருப்பாங்க, நம்ம செய்கிற குழம்பு இருக்கு இல்லையா, சாப்பாடு குழம்பு,

0: அந்த குழம்புல மணப்பான், மணப்பான் மணத்து கிடப்பான். என்னது மண் மண்புழு இல்லை, நான் என்ன சொல்கிறேன் மறுபடியும் கேளுங்க. மண்ணுக்குள் இருப்பான், குழம்பு இருக்குல்ல நம்ம சாப்பிட்றோம்ல குழம்பு, அந்த குழம்புலையும் மணப்பான். க்ளூவா? இது வந்து நல்ல என்ன சொல்கிறது, பெண்கள் வந்து இந்த இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. முகத்தில் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்க, மஞ்சள் தான். சரியா, மஞ்சள் வந்து மண்ணு கீழே தானே இருக்கும்.
1: ஆமா.
0: சரியா, அதே மாதிரி அந்த மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம குழம்புல போட்டு சாப்பிடும், நல்லா மனத்து கிடக்கும்ல, அதனால தான் மண்ணுக்குள் இருப்பான் குழம்பிலும் மணப்பான் அப்படின்னு சொன்னேன். சரியா, ஆ கேளுங்க. புரியல, மறுபடியும் கேளுங்க. ஒரு தலை மூணு காலா? அது யாரு, நம்ம வீட்டுல இருக்காங்களா? அது எல்லார் வீட்லயும் இருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டேனே, உங்க தலைக்கு மேல ஓடுதான்னு பாருங்க காத்தாடி. கரெக்டா
1: கண்டுபிடிச்சிட்டேனா?
0: ஓகே குட்டி, சூப்பர், நல்லா விடுகதை கேக்குறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. என்னம்மா? நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்? இன்னைக்கு நான் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். நீங்க?
1: நான் மட்டன் பிரியாணி.
0: ஆஹா, நீங்க பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, நான் குழம்பு சாப்பிட்டுருக்கிறேன். ஓகே குட்டீஸ், நல்லா பேசுறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. ஸோ ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு குட்டீஸ் எல்லாம் ஜாலியா பேசினாங்க. அனைத்து குட்டீஸுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைய குட்டீஸ் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் நமக்கு நேரம் முடிஞ்சிச்சுங்கிறதால அடுத்த நிகழ்ச்சியில் குட்டீஸ் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. தர்பார் படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் ரிஷிகாந்த் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாட்டில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதிப் பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகுக்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

6:12 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினவுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே. நேர்களே, உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
0: பாமாலைகள் கொண்டு படைத்துணை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் இருந்து கேட்கும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.

கருத்து சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. பூமியில் ஊர்ந்து வாழும் உயிரினங்கள் எதற்கும் அவற்றிற்கு உரிய வாழ்வாதாரத்தை வழங்குவது அல்லாவின் பொறுப்பே அன்றி வேறில்லை. நம்முடைய தேவைகளையும் உணவையும் வழங்குவதாக இறைவன் உறுதியளித்துள்ளான்.

இறைவனை உண்மையாக வழிபடும் மனிதர்களை எந்த தீய சக்தியாலும் வழிகெடுக்கவோ அழிக்கவோ முடியாது. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

வெளி வரும். நேர்களை கேட்ட பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை. நேரம் 6:30.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: படி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகாபி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.

தனம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் 6:36 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தினுடைய கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்று வைக்கப்பட்டு அந்த சங்கத்தின் மூலமாக 11 சிறந்த எழுத்தாளர்களினுடைய படைப்புகளை தெரிவு செய்து சிறந்த படைப்பாளர்களுக்கு நபர் ஒருவருக்கு 1,00,000 ரூபாயாக நிதி உதவி வந்து வழங்கப்படுகிறது. இந்த 2025-26 சிறந்த எழுத்தாளர்களினுடைய படைப்புகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இதற்கான விண்ணப்பங்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் www.cms.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் போயிட்டு பெஸ்ட் ரைட்டர்ஸ் அவார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025-26 அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் இணைப்பில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட படைப்பினுடைய 2 நகல்கள் ஹார்ட் காப்பியாக டிஜிட்டல் முறையில் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 25/8/2026 உள்ளார விண்ணப்பித்திட வேண்டும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கங்க, www.cms.tn.gov.in இதில் போயிட்டு பெஸ்ட் ரைட்டர்ஸ் அவார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025-26 அப்படின்ற இந்த லிங்கில் போய் நீங்கள் QR கோடை கூட டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னா ஆஃபீஸில் போயிட்டு டைரெக்டாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடல் காசி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நல்லிணக்க தரவுகள் மூலமாக இந்த ஊராட்சிகள் வந்து தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கக்கூடிய ஊராட்சிகள் சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுகள் பெற அதற்கான விண்ணப்பத்தை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதி திராவிடர் நல இயக்குநகரத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் அவார்ட்ஸ் ஆப் 2026-27 அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான கடைசி தேதி ஜூலை 31 உள்ளார விண்ணப்பிக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க, tn.gov.in இதில் போயிட்டு சோசியல் அவார்ட்ஸ் ஆப் 2026-27 அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிடலாம். இல்லைனா ஆஃபீஸில் அலுவலகங்களில் நேரில் போய் கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பிதா மகன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கக்கூடிய ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வந்து வழங்கப்படும். உரிய செயல்திறன் அளவீடுகள் மற்றும்

0: இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளினுடைய நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது நிலவக்கூடிய எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதால குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2025 குறுவை பருவத்தில் வாழை பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் குறுவை வாழை பயிருக்கு 15/9/2026 வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே மாவட்டங்களின் பரிந்துரைப்படி மகசூல் இழப்பு, விதைப்புலன நடவு செய்ய இயலாத நிலை, விதைப்புலன நடவு பொய்த்தால் பகுதி சார்ந்த மற்றும் பயிர் வளர்ச்சி கால இடர் நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதுக்கப்புறமா அறுவடைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய இழப்பு போன்ற இனங்கள் காப்பீடு செய்யப்படுதான். கடன் பெறக்கூடிய விவசாயிகள் அறிவிக்க செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக காப்பீடு செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையங்கள், அதாவது இ சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, அதில் அப்படி இல்லைன்னா தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளம் www.pmfby.gov.in இந்த இணையதளத்தில் இணையதள முகவரி மீண்டும் சொல்ற நோட் பண்ணிக்கிங்க, pmfby.gov.in. இதில் போயிட்டு விவசாயிகள் கார்னர் அப்படின்ற இடத்துலேருந்து நீங்கள் நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி எந்த காரணத்துக்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பாஸ்புக்கு முதல் பக்கம், ஆதார் அட்டை, அதுக்கப்புறமா விதைப்பு அறிக்கை கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து விஏஓகிட்டேருந்து வாங்கிட்டு எல்லா விஷயங்களும் சேர்த்து அப்லோடு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சொல்ல மறந்த கதை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.
1: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலையா.

நேர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8 மணிக்கு மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு இடம்பெறும். இரவு 8:30 இளம் காற்று, 9 மணிக்கு ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறுவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், 2026 தினசரி நிகழ்வுகள். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:20 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்கள் பெற்றோரை நினைத்து இன்னும் நீங்கள் வியக்கும் குணம். 10:02 மனம் விரும்பதே, 11:02 மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுடைய மனசு பாரமான நேரங்களில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணி பேசுவீங்க. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம் தானாவில் விழா மிச்சையின் மருத்துவ பயன்கள். 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 20 மணி

8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தேசிக விநாயகம் பிள்ளை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் சிங்கம்பாறை ச அமிர்தம் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்களது வரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களை நிறைவு பெற்றது நம்மை சுற்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வீடு முதல் விண்வெளி வரை அதிசயமான அறிவியல் தகவல்களோடு உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் அறிவியல் தகவல்கள்.

நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போமா? சின்ன வயசில் பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே, நீ இந்த தடவை பரீட்சையில் நான் உனக்கு ஒரு பரிசு வாங்கி தருவேன். அது என்ன பரிசுன்னா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ டைலமா இல்லையா, அப்படின்னா போலீஸ் பிடிச்சிருமே அப்படின்னு பயந்த காலங்கள் நமக்கு இருக்குது. அது கூட ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபா வாடகை சைக்கிள், நீ 1 ரூபா போடுறா நான் 1 ரூபா போடுறேன் அப்படின்னு நண்பர்களுக்கு உள்ளார நம்மளே ஒரு டீலிங்கை போட்டு, நீ 1/2 மணி நேரம் நான் 1/2 மணி நேரம் அப்படின்னு டீலிங் பேசுவோம் இல்லையா. ஒரு வேளை நம்ம வீட்டில் சைக்கிள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீ சைக்கிள் கொடுத்தா தான் நான் கடைக்கு போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஹேண்ட்பாரில் ரிப்பனை கட்டிக்கிறது, டயர் கம்பியில் கலர் கலர் பாசிகளை வச்சுக்கிறது, அப்புறம் நைட்டுக்கு சினிமாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சினிமா முடிஞ்சு அந்த லாஸ்ட்டு பாட்டு போடும்போது அது முடிகிறதுக்குள்ளே சும்மா சரசர சரசரசரன்னு சைக்கிளில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே நாம் வந்து போகலாம் அந்த சைக்கிளினுடைய நினைவுகளை. அறிவியலில் எப்போவுமே கண்டுபிடிப்புகளினுடைய கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அப்படி இந்த சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட கதை இருக்குல்ல, அந்த சுவாரஸ்யத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கு நம்முடைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இது FM Rainbow 102.6.

என்னாது அறிவியல் தகவல்களை சைக்கிள் கண்டுபிடிப்பு கதையா? அப்போது கண்டிப்பாக அந்த ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் பாட்டு வரும் அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? எஸ், இங்கே எனக்கு வரைக்கும் கேட்டுருச்சிங்க, அதனால் கட்டாயமாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு தான், ஓகேவா? அது சரி, உலகத்தில் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு கெடுதலாக தான் அமையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில முற்றுப்புள்ளிகளும் கூட அடுத்த அழகான துவக்கத்திற்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இந்த நவீன சைக்கிள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே நாளில் உருவானது கிடையாது. குதிரைகளுக்கு மாற்றாக தான் அதை வந்து தொடங்கினாங்க. பல விஞ்ஞானிகள் வந்து விசித்திரமாக யோசித்து அவங்க யோசனைகளால் உருமாறி இறுதியாக இந்த சைக்கிளாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து மாறியிருக்கு. அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குது. 1815 இந்தோனேஷியாவில் தம்போரா அப்படின்னு ஒரு எரிமலை இருந்துச்சான். அந்த எரிமலை பயங்கரமாக வெடிச்சிருச்சான். அதனால் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்கும் தட்பவெப்பநிலை மாறி பயிர்கள் அழிந்து குதிரைகளுக்கு தீவனம் கிடைக்காம போய் பெருமளவில் அது வந்து செத்து மடிஞ்சிருச்சான். அப்போ ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் வான் ட்ரேஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த குதிரைக்கு இல்லாமல் நாம் வந்து ஏன் குதிரையவே சார்ந்து இருக்கணும், இந்த குதிரையே இல்லாமல் நாம் வந்து மனிதனே ஓட்டி செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை உருவாக்குனா என்ன அப்படின்னு அவர் வந்து யோசிச்சார். அவர் யோசித்ததனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: வாழு போச்சு கத்தி வந்தது டும் டும் டும் டும். நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் இல்லையா? என்னதான் கதை பழசா இருந்தாலும் எத்தனை முறை படித்தாலும் திகட்டாத ஒரு கவிதைனா அது காதல் தான் இல்லையா? எஸ், அவ்வளோ க்யூட்டான பாடல் தான் நாம் வந்து கேட்டோம் அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்து. எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலுமே முத முதல்ல அதில் சின்ன சின்ன

பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே இருக்குது. இப்போ முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ வந்து ட்ரையல்ஸ் இருந்திருக்கும், எத்தனையோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓ இந்த சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் இருக்குது, அதை சரி பண்ணினா சரியாயிடும், இதை பண்ணினா சரியாயிடும், இந்த அசௌகரியம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த சைக்கிள் கண்டுபிடிப்பில் அவங்க இறங்கினப்போ முத முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெடலே இல்லாத சைக்கிளை வந்து கண்டுபிடிச்சாங்களாம். இந்த கார்ல் வான் ட்ரைஸ் இருக்கார்லையே, அவர் 1815 இந்தோனேஷியாவில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்து பிரச்சனை ஆயிடுச்சு. 2 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட 1818 மரத்தால் ஆன ஒரு வாகனத்தை வந்து அவர் வந்து உருவாக்குனார். இதுக்கு 2 சக்கரங்கள், அதுக்கப்புறமா திருப்புவதற்கான ஒரே ஒரு கைப்பிடி, இந்த ஹேண்ட் பார்னு சொல்லுமா, ஹேண்டில் பார், அது மட்டும்தான் இருந்துச்சான். இதுக்கு வந்து பெடல்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் மனுஷன் அது மேலே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய கால்களை தரையில் வச்சு அப்படி உந்தி உந்தி முன்னோக்கி வந்து தள்ள வேண்டுமா. இதுக்கு வந்து டேண்டி ஹார்ஸ் இல்லைனா ட்ரைசின் அப்படின்னு அவங்க பேரும் வச்சாங்களாம். இது எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சிக்கல்களை தீர்த்ததா, அவங்களுக்கு வசதியாக இருந்துச்சா இல்லைனா அசௌகரியமாக இருந்துச்சா, என்ன பண்ணினாங்க அப்படின்ற சுவாரஸ்யத்தை அடுத்ததில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, ரட்சகன் திரைப்படத்திலேருந்து கேட்டிருச்சிங்க.

7:27 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா, கால் அப்படியே தரையில் ஊனி அப்படியே உந்தி உந்தி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னா காலும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க வந்து யோசித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணினாங்கன்னா, 1860களில் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபியர் மிசாக் அப்படின்றவரும் அவரோட பையனும் சேர்ந்து மரச்சக்கரத்தோட அச்சு கூட நேரடியாக பெடல்களை வந்து கண்டுபிடிச்சி இணைச்சாங்களாம். பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் அது கூட நம்ம ஊரில் அந்த மாட்டு வண்டியிலலாம் அந்த சக்கரத்தை சுற்றி ஒரு இரும்பு பட்டை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பட்டை அவங்க வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான டயர் இதில் இருந்ததால் இந்த மரச்சக்கரங்கள் கரடுமுரடான சாலைகளில் போகும்போது பயங்கரமாக குலுங்குச்சான். இதனால் மக்கள் இதை வந்து என்ன சொன்னாங்களாம், எலும்பு முறிப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தீங்களா, அவன் கஷ்டப்பட்டு இடத்தையும் கண்டுபிடிப்பான், இவங்க வந்து ஈஸியாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அப்போவே அப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரே ஜோக்காக தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்காக பாட்டு, மனதை திருடாதே அப்படின்னு எதுக்கு சொல்லணும், மனதை திருடி விட்டாய் அப்படின்னு இந்த மஞ்சக்காட்டு மைனாவை காத்தில் விடுவோம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கார்த்திக் மற்றும் சாதனா சார்க்கம் பாடியது.

0: நீங்களும் பதிவு செய்யலாம். விபரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044-249-864-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: நெல்லை பண்பலை 102.6.

தும்

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லை, அதாவது வெற்றி பெறும் வரைக்கும் வீண் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் சாதனையாளன் வந்து என்ன அப்படின்னா, அந்த விமர்சனங்களையும் தூக்கி அப்படி போட்டுட்டு தொடர்ந்து தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய விஷயங்களையும் தொடர்ந்து செஞ்சு முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் எப்பவுமே விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருக்கக்கூடாது. நம்முடைய எய்ம் என்னவோ அதை பார்த்து நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் உலகத்தில் நாம் வந்து ஒரு முத்திரை பதிக்க முடியும். அப்படிதான் இந்த சைக்கிளினுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணினாங்க தெரியுமா, முன் சக்கரத்தை ரொம்ப பெருசாகவும் பின் சக்கரத்தை சின்னதாகவும் அவங்க வந்து வடிவமைச்சாங்க. இதுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் நாணயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசாக இருக்கிறத பென்னி அப்படின்னும் சின்னதாக இருக்கிறத பார்த்திங் அப்படின்னும் சொல்லுவாங்களே, அது பார்க்கறதுக்கு அப்படி இருந்ததால் இதுக்கு வந்து பென்னி பார்த்திங் அப்படின்னு அவங்க பேரும் வச்சாங்களாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், இதோட உயரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததால் இதில் இருந்து கீழே விழுந்து பலருக்கு தலை அதுக்கப்புறமா கை கால் எலும்புகள்லாம் வந்து உடஞ்சி போயிருச்சான். என்னடா இது சோதனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பாட்டுக்கு அப்புறமா வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்காக பாடல் வரலாறு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

ஓ மை காட், அப்படி இருந்துச்சு எனக்கு இதை படிக்கும்போது. ஏன்னு கேளுங்களேன், கிட்டத்தட்ட இந்த மாதிரி முன்னால் பெருசு பின்னால் சின்னது இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுருந்தாங்க. அதில் கை காலெலாம் உடஞ்சிட்டு இருந்துச்சு, நிறைய பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் கடந்து 1885 ஜான் கெம் ஸ்டார்லி அப்படின்றவர் வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த நவீன சைக்கிளை வந்து வடிவமைச்சு கண்டுபிடிச்சார். ரெண்டு சக்கரங்களையும் ஒரே அளவில் அவர் வந்து மாற்றினார். மாற்றி பெடலை வந்து சங்கிலி மூலமாக பின் சக்கரத்தோடு இணைச்சார். இதுக்கு பாதுகாப்பு சைக்கிள் அப்படின்னு ஒரு பெயரும் வச்சாராம். அதுக்கப்புறமா ஜான் பாய் டன்லப் அப்படின்றவர் வந்து இந்த ரப்பரில் காற்றடித்த டயர்களை அவர் வந்து கண்டுபிடிச்சாராம். பார்த்தீங்களா, 2 ரூபா வாங்கியிருக்கிடுவோம், 1 மணி நேரம் சைக்கிள் எடுப்போம், நீ 1.5 மணி நேரம், நான் 1.5 மணி நேரம்.

நேரம் அப்படின்னு நாம் பங்கு போட்ட சைக்கிளுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளோட உழைப்பு இருக்குது அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது இல்லையா? எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக முத்து திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கீர்த்திசிங்க.

அறிவியல் தகவல்களோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மலரும் நினைவுகளாக இருந்தது இல்லையா சைக்கிள் பற்றி? எஸ் அப்படியே நிறைவு பாடலும் உங்களுக்காக ஸ்கூல் பற்றின பாடல் தான் வந்துட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிங்க.

நேர்களே, நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தேறுங்களது உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ

திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும் அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும் பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும் நகரமாகட்டும் பஞ்சாயத்தாகட்டும் சமூக அமைப்புகளாகட்டும் அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட

அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல, லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது

பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமையடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்து கொண்டது. பிரயாக்ராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம்
ஒரு அடர்

சிறந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை மாதம் 12ஆம் தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழ்

வட்டங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது.
சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங் பிரெங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமிட்டு மணி 35 நிமிடம். அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். எது எப்படி இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தெளிவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான வெற்றி என்றைக்குமே தப்பி போகாது. இளம் காற்று வீக்லி ரவுண்டப்பில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். முதல்ல விருது நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய துக்காச்சி அப்படின்ற

இடத்துல இருக்கக்கூடிய 12ஆம் நூற்றாண்டு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு பாரம்பரிய பாதுகாப்புக்கான யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் விருது 2024 வந்து வழங்கப்பட்டுள்ளதான். இதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். பிற்கால சோழ மன்னர்களான முதலாம் குலோத்துங்கன் மற்றும் விக்ரம சோழன் ஆகியோரினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் தேர் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்குமா. இது ஒரு அரிய காரக்கோவில் கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாப்பி தான் இல்லையா? அது கூடவே அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாந்து தூதரகத்தினுடைய நிதியுதவியோடு இந்தியாவில் குறைந்த கார்பன் உமிழ்வு மற்றும் காலநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய நகரங்களை உருவாக்க கப்பாசிட்டிஸ் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் நம்ம ஊர் திருநெல்வேலி ஆகிய இந்த 3 நகரங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு இங்கே நிரந்தர நிகர பூஜ்ய கார்பன் அதாவது நெட் ஜீரோ மற்றும் காலநிலை செயல்பாட்டு பிரிவுகள் வந்து வெற்றிகரமாக வந்து அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பொறி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஆலோசனைப்படி தேசிய வனவிலங்கு வாரியத்தினுடைய 91வது ஆளுங்குழு கூட்டம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மத்திய வனச்சேவை கல்வி நிறுவனத்தில் வந்து நடைபெற்றதான். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நிறுவப்பட்ட இந்த உச்சபட்ச ஆலோசனை குழுவிற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவங்க வந்து தலைவராகவும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் துணைத் தலைவராகவும் செயல்படுகிறாங்களாம். தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதையோ அல்லது பாடுவதை தடுப்பதையோ தண்டனைக்கு உரிய குற்றமாக மாற்ற 1971 தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு புதிய மசோதா வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதான். அரசு விழாக்களில் இனி மாநில பாடல், அதுக்கப்புறமா வந்தே மாதரம், அதுக்கப்புறமா தேசிய கீதம் அப்படின்ற இந்த வரிசையிலேயே பாடல்கள் வந்து இனி இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்தே மாதர பாடலினுடைய 6 சரணங்களும் முழுமையாக பாடப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் பூஜை திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சென்னை மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யக்கோரி 1967 ஜூலை 18 அன்னைக்கு அப்போதைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்களால் சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நமக்கு தெரியவில்லையா, இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூரக்கூடிய வகையில் 2021 முதல் ஜூலை 18 நாள் வந்து தமிழ்நாடு நாளாக அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பெயர் மாற்றம் நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு அப்புறமா 1969 ஜனவரி 14 முதல் சட்டப்பூர்வமாக அமலுக்கு வந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், பிரிட்டனினுடைய ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சியினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆன்டி ஃபர்காம் இவங்க அந்நாட்டினுடைய புதிய பிரதமராக பதவியேற்க இருக்காங்க. இவங்க வந்து கிரேட் மான்செஸ்டரினுடைய மேயராக ஏற்கனவே பணியாற்றி இருக்கிறாங்களாம். இவங்க வந்து அந்த பிரிட்டன் அரசியலில் கிங் ஆஃப் தி நார்த், அதாவது வடக்கின் அரசன் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுறாங்களாம். ஆல்ரைட், இப்போ உங்களுக்காக ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அது 72வது தேசிய திரைப்பட விருதுகளை புதுடெல்லியில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் நம்முடைய தமிழ் மொழி திரைப்படங்கள் பல முக்கிய பிரிவுகளில் விருதுகளை குவித்து சாதனை படைச்சிருக்கு. சிறந்த தமிழ் படம் இந்த பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அமரன் திரைப்படத்திற்கு 3 விருதுகள் வந்து கிடச்சிருக்கு. சிறந்த இயக்குநருக்காக ராஜ்குமார் பெரியசாமி அவங்களுக்கும், சிறந்த படத்தொகுப்பாளர் அதுக்காக ஆர் கலைவாணன் அவர்களுக்கும், சிறந்த பின்னணி இசைக்காக ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கும் சொல்லி அமரன் திரைப்படத்திற்குன்னு 3 தேசிய விருதுகள் வந்து கிடச்சிருக்கு. மகாராஜா திரைப்படத்திற்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. என்னென்னு அப்படின்னு பார்த்தா, சிறந்த துணை நடிகை பிரிவில் சச்சனா அவர்களுக்கும், சிறந்த சண்டை பயிற்சியாளர் பிரிவில் அனல் அரசு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியினுடைய 50வது படமான இந்த மகாராஜா 2 2 விருதுகளை வென்றுள்ளது. கேப்டன் மில்லர் படத்துக்கு 1 விருது கிடைச்சிருக்கு. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த திரைப்படத்திற்கான விருது இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், வாழ்த்துக்களோட நம்முடைய சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ராயன் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிங்க. எப்போவும் போல தான், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம வருத்தப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்ல. வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் எப்போவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க, ஓகேங்களா. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தேன் நான் உங்கள் கப்பில் தேவ்.

நேர்களை நிறைவு பெற்றது இளம் காற்று வீக்லி ரவுண்டப். இன்னும் சில நொடிகளில் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: எந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கேருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்குடி இருந்து அனுராதா பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிற அனுராதா மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அந்த பாடல்.
0: லல்லா, அந்த பாட்டு தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: சரி, கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சுகமான ராகங்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க
1: சார்? புல்லுக்காட்டு சார்.
0: முருகேசன் சார், எப்படி இருக்கீங்க
1: சார்? நல்லா இருக்கேன் சார்.
0: நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? கிழக்கே போகும்
0: வந்தாச்சு. இப்போ அந்த ரயில் உங்க ஊரை பார்த்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா?
1: வரட்டும் சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:12. கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க? உங்க சிரிப்பு மாதிரியே நாங்களும் ஜம்முன்னு இருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன படத்துல
1: பாட்டுக்கும்போது?
0: நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து நெஞ்சிலாடும் பூ வந்து. அத பாடல் வரி கவிஞர் வாலி, இசை இளையராஜா, பாடியவர் மலர்ச்சி வாசுதேவன்.
0: ஓகே.
1: ஒரு மூடன் கதை சொன்னான்,
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நானும் என் கதையை சொன்னேன்னா இன்றைக்கி நாளே பத்தாது, அவ்வளோ கதை இருக்குது. ஸோ க்யூட்டான பாடல் கேட்டோம், கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம். யாருங்கிறது பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் புதுக்கோட்டையில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன்.
0: மோகன் சரஸ்வதி மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நாம?
1: எனக்கு வந்து சிவகாமியும் செல்வம் படத்துல இருந்து அடிக்கு பின்னே அவனி மாசம் வருவது உண்டு இந்த பாட்டு வைங்க சார்.
0: நடடா, சோ க்யூட்டா பாடுனீங்க. நிஜமா பாட்டே போடவேணா, அவங்களே பாட வச்சு கேட்டுட்டு இருக்கலாம் அப்படி இருந்துச்சு எனக்கு. அழகா பாடுனீங்க, நன்றி. ஓகேங்களா?
1: நன்றி சார்.
0: நன்றி. உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி. உங்களுக்கான பாடல வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத நம்ம பாத்துடலாம். வணக்கம்
1: அன்பான கபில் சாருக்கு, இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை மாதிரியே மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: வாழ்த்துக்கள், அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து நான் கேட்க போற அருமையான பாட்டு ராஜா கைய வச்சான் படத்துல இருந்து மருதாணி அரைச்சேனே அந்த பாட்டு கொடுத்துங்க சார்.
0: இதமாக உனக்கா, நிஜமாவே எனக்காக தான் அரைச்சிங்களா?
1: எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சார், உங்களுக்கு கொடுக்க முடியாதுல.
0: அப்ப நான் உங்க வீட்டுல ஒரு ஆள் இல்லையா?
1: நன்றி,
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஓஹோ, கதை அப்படி போகுது. நான் வேற விவரம் தெரியாமல் குறுக்கால கட்டையை நீட்டுட்டேன், குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு. அது லவ்ஸு, அதனால தான் முருகன் சார் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட்டு, கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 2.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார், எங்கிருந்து அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம். நெல்லை பண்பலை 102.6 அன்புக்குரிய ஆர்ஜே கபில் தேவ் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம். நலம் நலம் அறிய ஆவல் சார்.
0: சூப்பரா இருக்கேன் கனகரத்னம் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே, நன்றி.
1: இரவு உணவு உட்கொண்டு விட்டீர்களா?
0: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு
0: சூப்பர், சந்தோஷமா அப்படியே இருங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன படத்துல தின பாடல் கேட்கலாம் நாம?
1: சார், உங்களை வந்து நான் வாரத்துக்கு ஒரு கதை உங்களுடைய குரலை கேட்கறேன்.
0: சரி,
1: அதனால இன்னைக்கு வந்து கவிதை பாடும் அலைகள் படத்துல இருந்து உன்னை காணாமல் நான் ஏது, கேட்காம நான் ஏது, என்னுடைய செவிகள் வந்து தேன் பாயக்கூடிய உங்களுடைய தேன் சுவை, திருநெல்வேலி அல்வா போல இருக்கக்கூடிய உங்களுடைய குரலினுடைய இதமான இனிமையான குரலோசை வந்து என்னுடைய செவிகள்ல
0: நன்றி. உங்க அன்புக்கு பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:36 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிற இந்த இரவு தருணத்தில் நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: இனிய ராத்திரி வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து புந்தரை முருகன் பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கிறீங்க?
0: செம்மையா இருக்க சிந்து புந்தரை முருகன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானு ஏதோ
0: என்ன படத்துல என்ன பாடல்?
1: ஆடி மாசம் பாதி நாள் முடிய போகுது.
0: ஆமா,
1: ஆவணி பறக்க போகுது சார். தாலி செய்யட்டுமா சம்மதம்மா அடி அம்மா என்ற பாடல் சார்.
0: மேல் எடுத்து உத்தரவு வாங்கிட்டீங்களா ஐயா? உச்சி மாலி பாடுட்ட போட்டு
1: கொடுத்துருவேன்.
0: போட்டு கொடுத்துருவேன். ஓகே, நன்றி. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஷேக்
0: மைதீன் சார். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:46 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: கானம் பாடியிடம் வானம் பாடியாய் நெல்லை பண்பிலைக்கும் அன்பான சகோதரர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: அதாவது கபில் சார் வந்தாலே ஒரு லிசனர்ஸுக்கு நேயர்களுக்கு ஒரு புதுக்கலம்
0: தான்.
1: புதுக்கலமா பேசுறீங்களா? நாங்களும் புதுக்கலமா மாறிடுறோம், யங்ஸ்டர் தான்
0: மாறிடுறோம்.
1: வயது இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசும்போது நாங்களும் யங்ஸ்டர் ஆயிடும்.
0: நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க
1: சார், பாடல் வந்து சொல்றீங்க பாலைவனை சொல்லல, அந்த நேயருக்காக நன்றி.

0: அது இந்த இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் இந்த இரவிடை சிங்கர் ரொம்ப அழுகே வந்துச்சு. இந்த பாடலை கேட்கும் பொழுது வாணி ஜெர்மன் பாடல், தேசிய விருது பெற்ற பாடல், அந்த நேயருக்காக நன்றி வந்து
1: என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்ன பாடல் கேட்க போறோம்?
0: தெற்கு திருவட்டார் தான் ஜானகி மறைந்து சார், சமீபத்தில் ஜானகி மறைந்து ஜானகி வயசுனே அது தென்னை மர தொகுப்பு இல்ல கொஞ்சம் மதுரைக்கு அனுப்பிங்க சார் கபி சார்.
1: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? நன்றி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: தீபா
0: மேடம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேடம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: எங்க ஊர் கவகரன் படத்துல இருந்து. ரொம்ப
0: என்ன வேணா ஆகட்டும், ஆனா நீங்க ரேடியோ பக்கத்துல இருந்து மட்டும் பேசாதீங்க. இப்படிதான் கூட அப்புறம் ஏன் கூட சவுண்ட் வருது? எடுக்காதா? சரி, நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
1: நன்றி சார். நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய த லாஸ்ட் லக்கி காலர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சகோதரருக்கு,
0: இனிய இரவு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ராணி தேவி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கோம் ராணி மேடம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையா இருக்கும் சார்.
0: அருமையா இருக்கீங்களா? அப்படியே அருமையா என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்லிருங்க.
1: எனக்கு மனிதனை வச்சிருங்கிறேன்.
0: பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: 100.1 எஃப்எம் கோல்ட் மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12:24:48. ஆகாஷ்வாணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இந்த இனிய இரவு வேளையில் நேயர்களை தாளாட்ட வருகிறது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஆசை மற்றும் பாட்ஷா ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் ஆசை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்கவர். முதல் பாடலை பாடியிருப்போர் அரிஹரன், அனுபமா குழுவினருடன்.

100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். இனி பாட்ஷா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க வரும். பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா.

அற்புதமைல நானுதா பிகர் பிகருதா நீ சூப்பர் பிகருதா இந்த பிகருக்கேத்தமைல நானுதா ஆட்டச்சு டச்சு டச்சு டச்சு என்ன டச்சு மீ வைப்பிச்சு கிச்சு கிச்சு கிச்சு.

0: கைகளும் காத்திரு நிலவே.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான்.
0: ஃபிகர் ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த

0: In final T20 international to clean sweep the series 3-0 in Harare. Chasing a target of 193 runs set by India, Zimbabwe managed to score 157 for 7 in their allotted 20 overs. Early opting to bat, India posted 192 for the loss of 5 wickets in their allotted 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நினைவில் நின்றவை, இனிமையான பழைய திரையிசை பாடல்களின் தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தால் பசி தீரும், பலே பாண்டியா, காத்திருந்த கண்கள் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க. ஒரு முதல் பாடலை பாடியிருப்பவர் பி. சுசீலா.

0: வல்லினமாம்
1: வல்லினமாம்
0: எங்கன நமன.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். இனி பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க. ஒரு முதல் பாடலை பாடியிருப்பவர் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

தடிக்கண்ணா தடிக்கண்ணா கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக்கிட்டு கிடக

மாமா.

நேரம் இப்பொழுது 1:50. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்டீர்கள். இனி காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கு வரும் பாடலை பாடியிருப்போர் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

நிகழ்ச்சி நிறைவாக பி. சுசிலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் குரு திரைப்படத்திலும் நிழல்கள் திரைப்படத்திலிருந்தும் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கிறோம். முதலாவதாக குரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் குரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை. தொடர்ந்து நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன், எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்க உள்ளோம். இது எஃப்எம் கோல்டு 100.1 MHz.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். நிழல்கள் திரைப்படத்திலிருந்தும் குரு திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் டி கே டத்தர் அவர்களின் வயலின் கேட்டீர்கள். தொடர்ந்து நுபூர் கஷித் ஓக்கல் கேட்கலாம்.
1: ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே கார்யக்ரம் மே ஆயியே சுன்தே ஹை நுபூர் கஷித் கா காயன். பிரஸ்துத் ஹை ராக மதுவந்தி.

0: ये था राग मधुवंती। आप सुन रहे थे नुपुर काशीद का शास्त्रीय गायन। उन्हें तबले पर संगति कर रहे थे मिलिंद जोशी और सारंगी पर संगति कर रहे थे उस्ताद फारूक लतीफ।
1: आकाशवाणी சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை நுபுர் காஷித் அவர்களின் ஓக்கல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

அடுத்து தேவதேவ கலையாமைத்தே சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயா மாணவ கௌள ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடைமாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் குரலில், வாலியின் வரிகளில்.

நேரம் காலை 5:19. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS சுப்புலட்சுமி குரலில் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. தொடர்ந்து நங்கூரம் திரைப்படத்திலிருந்தும் பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்க இருக்கிறோம்.

நேரம் 5:32. புலரம் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலையும், தொடர்ந்து மங்கள நாயகி திரைப்படத்தில்